நேரம் 5:36:45. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சோழமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:48. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவையாறு நாகேந்திரன் அவர்கள் இயற்றிய பாடல் சகலமும் தந்தவளே என தொடங்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101 நேரம் 5:54. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. உடலை வருத்தும் பிணிகள் தீர உள்ளம் அமைதியில் நிலைத்து வாழ அறிவியல் கலந்த கலை இதுவே. மூச்சுவிடும் கலையில் தொடங்கும் முழுமையான ஆரோக்கியம் உடலில் விளங்கும் வலியற்ற வாழ்வும் வளமான நல நாளும் யோகா தரும் இனிய வரமாகும். சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500

0: 500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:10 இணையதளம் நல்லவே கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி. 6:15 குறளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:30 பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோட்டில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெறும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒலிபரப்பாகும். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம், தொடர்ந்து திரையிசை. 8:02 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 8:40 சருமரோக நிவாரணி செய்பால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

0: அருஞ்செயல் என்கிறான். கைகேயி இராமனை காட்டிற்கு செல்லுமாறு கூறும் பொழுது, நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கும் தவம் மேற்கொண்டு பூழி வெக்கோணம் நன்னி புண்ணியத் துறைகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டில் வா. கம்பன் தன் கவிதையில் இதை குறிப்பிடுகின்றான். காட்டிற்கு சென்று தவம் புரிவதையும் தவம் என்று சொல்லில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் காட்டிற்கு சென்றான், ஆனால் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கவில்லை. தன் மகத்தான அவதாரக் கடமையை தவமாகச் செய்தான். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் ஈத விரும்பியதை ஈதலாம். வையகத்தில் அன்பு சிறந்த தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறான். அன்பே தவம் என்ற அத்வைத்தை செய்தால் நமது முயற்சியில் வெற்றி பெறலாம் என்கிறான். யாகத்திலே தவ யோகத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே பலபக்தி கொண்டார் தம் அருளிலே உயர் நாடு என்கிறான். யாகம் தவம் யோகம் முதலியவைகளெல்லாம் பல்வேறு முயற்சிகள் ஆகும். தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலில் முனைப்புடன் எது நேரிடும் இடர்படாமல் ஒரே குறியாக நிற்பது செய்து முடிப்பது தவம் ஆகும். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மையிரும் கணம் போயின் யாவும் என்கிறான். பொழுது புலர்ந்து விட்டது காலை புலர்ந்து விட்டது வெளிச்சம் வந்துவிட்டது ஒளி பிறந்து விட்டது இருள் கணங்களாக இருந்த புண்மை துன்பங்கள் இழிவுகள் கேடுகள் ஆகாதனையெல்லாம் போய்விட்டன. இவையெல்லாம் நமது கடும் முயற்சியால் கடும் தவத்தால் நிகழ்ந்திருக்கின்றன என்கிறான் பாரதி. கடல் அலைகளை கட்டுப்படுத்தி கடல் அரிப்பை தடுக்க முயற்சிப்பது கடும் தவமாகும். அதுபோல நமக்கும் நமது நாட்டிற்கும் ஆக வேண்டிய பணிகளை சரியான நேரத்தில் அன்றாட பணியாக செய்ய வேண்டும். அதனேத்தான் பாரதி, தவத்தினை தினம் புரி நாமும் தவத்தினை நிதவும் செய்வோம் என்கிறான்.
1: நினைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடி ஆடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:15. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார்.
0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குரல் அமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இசையின் வாயிலாக இறைவனை உணரும்.

நிறைவு பெற்றது நேயர்களே பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோட்டில் 12வது சர்வதேச யோக தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெறும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒலிபரப்பாக கேட்கலாம்.

இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மகிழ்ச்சியான சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த உலகமும் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் இந்த உன்னதமான 12வது சர்வதேச யோகா தினத்தில் உங்களோடு யோகாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமதிப்பும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை நோயற்றதாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றும் யோகா என்பது கருப்பொருளின் விளக்கம் ஆகும். கடந்த 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையையும் வேண்டுகோளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இன்று உலகம் முழுவதும் உள்ள 170 மேற்பட்ட நாடுகள் சாதி மத இன எல்லைகளை கடந்து இந்த தினத்தை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றன என்றால் அது நம் முன்னோர்கள் உலகிற்கு அளித்த யோகா எனும் கொடையின் வலிமையை காட்டுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும். நம்மில் பலர் யோகா என்பதை ஏதோ உடலை வளைத்து செய்யும் ஒரு கடினமான உடற்பயிற்சி என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. யோகா என்ற சொல்லின் உண்மையான பொருள் இணைப்பு என்பதாகும். நம் உடலையும் நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்றையும் கட்டுக்கடங்காமல் ஓடும் நம் மனதையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னத பாலமே யோகா ஆகும். சுருக்கமாக சொன்னால் இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்குகிறது. நேயர்களே, நாம் இன்று நவீன வடிவத்தில் பார்க்கும் யோகாவிற்கு பின்னால் 1000 பாரம்பரியம் உள்ளது. நம்மில் பலர் யோகா என்பது ஏதோ அண்மை காலத்தில் உருவான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் பாரம்பரிய யோகா என்பது நம் பாரத தேசத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் உறைவிடம் ஆகும். சுமார் 5000 முற்பட்ட காலத்திலிருந்தே தொடரும் ஒரு உன்னதமான தொன்மை வாய்ந்த வாழ்வியல் கலையாகும். பாரம்பரிய யோகாவின் சில முக்கியமான அம்சங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன். வேறு வேறு தலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்த யோக கலைகளை யோக கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் ஒருங்கிணைத்து யோகாவை 8 நிலைகளாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு அருளினார்கள். அந்த 8 யோக நிலைகள் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்பனவாகும். இயமம் என்பது நாம் சமுதாயத்தில் பிற மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவது, அதாவது சமுதாய ஒழுக்கம் சார்ந்தது. நியமம் என்பது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. நாம் நம் மனதையும் அக வாழ்க்கையையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் பற்றி கூறுவதாகும். உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய பல உடல் நிலைகளை குறித்து கூறுவது ஆசனம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலை பற்றியது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை கூட்ட வல்லது பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 4 நிலை யோக பயிற்சிகளும் நம் மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கின்றன. இதிலிருந்து பாரம்பரிய யோகா என்பது வெறும் உடலை வளைப்பது மட்டுமல்ல, அது மனிதனை ஒழுக்கமுள்ளவனாகவும் மன அமைதி கொண்டவனாகவும் மாற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மனிதனை அவனுடைய மனதை வைத்தே பிரபஞ்சத்தோடு இணைத்து

0: பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியாக அவன் விளங்குவதை உணர வைத்து அந்த மனிதனின் வல்லமையையும் அவனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்த வல்லது யோகம். யோகா பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் சித்தர்களின் யோக பாரம்பரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் மண்ணிற்கும் பாரம்பரிய யோகாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் யோகக்கலையை மருத்துவத்தோடும் தத்துவத்தோடும் இணைத்து வளர்த்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் பாடியுள்ளார். உடலை பாதுகாக்கும் பொழுதுதான் உயிரை காக்க முடியும். அதற்கு யோகாதான் மிகச்சிறந்த வழி என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் பாரம்பரியம் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இன்று நாம் செய்யும் ஃபிட்னஸ் யோகாக்கள் உடல் எடையை குறைக்கவோ அல்லது அழகை கூட்டவோ பயன்படலாம். ஆனால் பாரம்பரிய யோகாவின் முதன்மை நோக்கம் சித்த விருத்தி நிரோதகா என்பதாகும். அதாவது அலைபாயும் மனதை உள்முகமாக திருப்பி மனிதனை அவனது அக உலகத்தோடு இணைப்பது என்பதாகும். இந்த நவீன உலகில் யோகா ஏன் அவசியம் என்றால், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாம் மிக வேகமாக வளர்ந்துவிட்டோம். ஆனால் அதே வேகத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் தூக்கமின்மையும் நம் வாழ்வின் அங்கங்களாக மாறிவிட்டன. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வேலைக்குச் செல்பவர்களும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம்தான். யோகாவின் ஒரு பகுதியான பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை நம் மூளைக்குச் செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது பதற்றத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியையும் பெருமளவு கூட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு மன ஆரோக்கியம் சென்று சேர்ந்தாக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியம். தொடர்ந்து யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது. தசை மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலின் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நவீன கால வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்த யோகா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட உன்னத நோக்கத்தோடு இந்த நாளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நாம் வெறும் தற்காலிக ஆரோக்கியத்திற்காக அன்றி நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாவை மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகெங்கும் விதைத்து வருகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மிடம் எவ்வளவுதான் செல்வமும் வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை எவ்வித செலவும் இன்றி நமக்கு தர வல்லது யோகா. நேயர்களே, யோகா என்பது ஏதோ ஜூன் 21ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மறக்கும் விஷயமல்ல. அது ஒரு தொடர் பயணம். 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் நமக்காக, நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்க நாம் பழக வேண்டும். அது அன்றைய நாள் முழுவதையும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனும் நேர்மறை ஆற்றலுடனும் கடக்க உதவும். எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகக்கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல்வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால்

0: வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். June 21 சர்வதேச யோக கலை தினம்.
2: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
3: சூப்பர் தா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
2: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
3: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
2: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
3: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.
1: வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ, அமைப்போ, தனி நபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு இருமுறை முக்கிய திருவிழாக்கள்.

0: நடைபெறுவது வழக்கம். ஆனி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆனி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:40. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சைபால்
4: சைபால்.
6: திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேற, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம்.

0: உற்சாகம், ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு, மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம், அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழிவிடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார். தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோத்து போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:45. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா த்ரேஸ் அவர்களின் உரை கேட்கலாம்.
4: வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். இது வயதானவர்களுக்கும் மருத்துவ பயனாளர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் அதிக நேரம் நிற்க முடியாதவர்களுக்கும் அலுவலகத்தில் அதிக நேரம் அமர்ந்து கொண்டே பணிபுரிபவர்களுக்கும் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் பண்ணுவதற்கு சிறந்த ஒரு பயிற்சி. இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலில் பார்ப்போம். முன்பெல்லாம் 80-90 வயதானவர்கள் கூட யாருடைய துணையுமின்றி அழகாக நடந்து சென்றார்கள். மூட்டுகளில் சிறு வலிகள் மட்டும் இருந்தது. கொஞ்சம் வலி நிவாரண தைலங்களை மட்டும் பயன்படுத்தி மூட்டுகளை அசைத்தார்கள். தரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அதிக தூரம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கால்களில் செருப்புகள் இல்லாமல் நடந்தார்கள். வயல் வரப்புகளில் கூட கால் வழுக்காமல் தடுமாறாமல் நடந்தார்கள். மரம்

ஏறினார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்தார்கள். இறுதி காலம் வரை யாருடைய துணையுமின்றி காலை கடன்களை கழித்தார்கள். மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று உடல் உழைப்பு இல்லாததால் 30 வயதினர் கூட கால்வலி, கைவலி, கழுத்து வலியால் அவதிப்படுகிறார்கள். 40 வயதினர் கால்களை மடக்கி கீழே அமர முடியாமல் சிரமப்படுகிறார்கள். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாசக்கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்களாக மருத்துவமனை நோக்கி ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களையும் சந்தித்து ஒவ்வொரு நாட்களையும் ஒதுக்கி மருந்துகள் உட்கொள்கின்றனர். இவர்கள் கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள். படியேற முடியவில்லை. மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள்.

மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மூச்சு திணறல் ஏற்படுகிறது. கால்களை அசைக்காமல் அதிக நேரம் கீழே தொங்க போட்டுக் கொண்டே இருப்பதால் வெறிகோஸ்வையின் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். நிரந்தர நோயாளிகளாக வீட்டுக்குள் முடங்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதென கருதி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். 60 வயது வரை அலுவலகங்களில் சுறுசுறுப்பாக பணியாற்றியவர்கள், சந்தோஷமாக பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள், அடுத்தவர் மீது அக்கறையுடன் மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களை கவனித்த செவிலியர்கள், பணி நிறைவு பெற்று ஓய்வு நிலை வந்தவுடன் வீட்டிலேயே முடங்கி வாழ்க்கையின் இறுதிகட்டம் வந்து விட்டதாக எண்ணி சந்தோஷத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து தள்ளாடுகிறார்கள். இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். கீழே அமர முடியாதவர்கள், தனியாக நிற்க நடக்க முடியாதவர்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி பண்ண முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள முடியும். சுய அன்பு, சுய கவனிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை தொடர்பு கொண்டு சேர் யோகா பயிற்சியை பெற்று வீட்டிலிருந்தே யாருடைய உதவியையும் நாடாமல் மெதுவாக நிதானமாக முதலில் சிறு சிறு அசைவுகளை நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ண ஆரம்பியுங்கள். இதை முதலில் முகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதை ஃபேஸ் யோகா அல்லது முக யோகா என்று அழைக்கிறோம். இந்த முக யோகாவை அனைத்து வயதினரும் பண்ணலாம், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணலாம். இந்த முக யோகாவின் பயன்கள் என்று பார்த்தால், முகத்தில் உள்ள சதைகளுக்கு பயிற்சி அளிப்பதால் நெற்றியில் உள்ள ஃப்ரான்டலிஸ் மசல் அதிக இரத்த ஓட்டம் கிடைத்து நெற்றி சுருக்கம் குறைகிறது. கண்களுக்கான பயிற்சி கொடுக்கும் போது, அதாவது கண்களை இறுக்கமாக மூடி திறக்கும் போது, கண்களை சுற்றியுள்ள ஆர்பிகுலாரிஸ் அகுலை என்ற சதை பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுப்பதால் கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கம், அதாவது அண்டர் ஐ பஃபினஸ் என்று நாம் சொல்லுவோம், இதையும் இந்த பயிற்சி போக்குகிறது. கன்னங்களுக்கான பயிற்சியில் குறிப்பாக முகத்தை சிரிப்பது போல் வைத்து நார்மலுக்கு வர வேண்டும். இது கன்னத்தில் உள்ள சைக்கோமேட்டிகஸ் மேஜோ சைக்கோமேட்டிகஸ் மைனர் மசில்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக உதட்டை குவித்து முத்தமிடுவது போல் செய்வது உதட்டில் உள்ள ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் சதைக்கு நல்லது. அடுத்ததாக தாடைக்கு மற்றும் கழுத்து பகுதிகளுக்கான பயிற்சி, அண்ணாந்து பார்த்து மேற்கூரையை முத்தமிடுவது போன்ற பயிற்சி செய்வது, இது தாடையில் உள்ள தொங்கு சதையை குறைக்கிறது. இந்த பயிற்சி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஃபேசியல் நர்வ் என்று சொல்லக்கூடிய செவந்து கிரேனியல் நர்வ், இது ஃபேஸ் யோகா பண்ணும் போது நேரடியாக தொடர்புடைய நரம்பு. இது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஸ்மைலுக்கு பொறுப்பான சதைகளை நேரடியாக தூண்டுவது. மேலும் ட்ரைஜெமினல் நரம்பு, சென்சரி நர்வ் என்று நாம் சொல்லுவோம், முகத்திற்கு தொடு உணர்வு, வெப்பம், அழுத்தம் கொடுக்கும் நரம்பு, இந்த நரம்பும் தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு, முக யோகா, ஆழ்ந்த சுவாசம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தாடைக்கான மசாஜ் பண்ணும்போது இந்த நரம்பு தூண்டப்படுவதால் மன அழுத்தம், மனசோர்வை குறைக்கும். மேலும் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி மனதை அமைதிப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு முகவாத நோய் வருவதை பார்க்கலாம். இந்த முகவாதம் என்று அழைக்கப்படும் இந்த நோயானது முகத்தின் ஒரு பக்க தசைகளில் திடீரென ஏற்படும் தற்காலிக பலவீனம் அல்லது முடக்கமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் யோகா மருத்துவர்கள் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி முக சதைகளுக்கான ஃபேசியல் எக்ஸசைஸ் பண்ணுவது விரைவான குணமடைதலுக்கு உதவும். ட்ரைஜெமினல் நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது ட்ரைஜெமினல் நியூராலஜியா என்ற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போது முகத்தில் மின்னல் தாக்கியது போன்ற கடுமையான வலி உருவாகும். இந்த பிரச்சனைக்கும் ஃபேஸ் யோகா மற்றும் கழுத்து பயிற்சிகள் கொடுக்கும் போது நரம்பின் அழுத்தத்தை குறைக்க இது உதவும். மூச்சு பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்ததாக செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்கிற கழுத்து எலும்பு தேய்மானத்தால் பெரும்பாலானோர் கழுத்து வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே கழுத்து வலி ஆரம்பமாகிறது. ஏனென்றால் கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்துவது, மடிக்கணினியில் அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பது, இரு சக்கர வாகனத்தில் அதிக தூரம் பயணிப்பது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தலையணையை உபயோகப்படுத்துவது, மேலும் பல காரணங்களால் கழுத்து வலி வருகிறது. சிலருக்கு கழுத்து வலி அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும். எனவே இவர்கள் கழுத்து வலியை குறைக்க தசை இறுக்கத்தை தளர்த்த மற்றும்

நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த கழுத்து பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். கழுத்தை மேலும் கீழும் வலப்புறமும் இடப்புறமுமாக திருப்பி 5 முதல் 10 முறை பயிற்சியை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக கழுத்தை அழுத்தும் பயிற்சியை செய்யலாம். உங்கள் கைகளை நெற்றியில் வைத்து தலையை முன்னோக்கி அழுத்தவும், இதேபோல் கைகளை தலைக்கு பின்னால் வைத்து பின்னோக்கி அழுத்தவும். ஒவ்வொன்றையும் 5 முறை செய்யலாம். அடுத்ததாக தோள்பட்டை வலி. இது பொதுவாக நீரழிவு, தைராய்டு பிரச்சனைகள், பார்க்கின்சன்ஸ் நோய், இதய நோய் உள்ளவர்களுக்கு காணப்படும். இதில் ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டை மூட்டுகளில் ஏற்படும் இறுக்கம் காரணமாக கைகளை அசைக்க முடியாமல் வலி ஏற்படும். அடுத்ததாக ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய், மூட்டுகளுக்கு இடையே உள்ள கார்டிலேஜ் தேய்மானம், வீக்கம் மற்றும் வலி போன்றவற்றால் அதிக பேர் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மேலும் கழுத்து பகுதியிலுடைய நரம்பு அழுத்தப்படுவதால் தோள்பட்டை வலி வருவதையும் நாம் பார்க்கலாம். இதற்கு தோள்பட்டைக்கான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். தோள்பட்டையை வட்ட வடிவமாக முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி அசைக்கும் போது, அதாவது ஷோல்டர் ரொட்டேஷன் என்ற ஒரு பயிற்சியை நாம் இந்த வலிக்காக கொடுக்க வேண்டும். சிலருக்கு டார்சல் ஸ்பைனல் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி, இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடது புறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி, அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு, பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால் வரக்கூடியது. இது பொதுவாக கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. இதோட அறிகுறிகள் என்னவென்றால், கைகள் மற்றும் கால்களில் உணர்ச்சி குறைதல், கூச்ச உணர்வு, ஊசி குத்துவது அல்லது எறும்பு ஊறுவது போன்ற உணர்வு, எரிச்சலான அல்லது குத்துவது போன்ற வலி, குறிப்பாக இரவில் இந்த வலி அதிகரிக்கும், தசைகள் பலவீனமடைதல், பொருட்களை பிடிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளை பார்க்கலாம். இதனோட வேறு சில காரணங்கள் நீரழிவு நோய், வைட்டமின் B12 மற்றும் போலிக் அமிலம் குறைபாடு, நரம்புகளில் ஏற்படும் விபத்து அல்லது அழுத்தத்தாலும் மற்றும் வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளாலும் இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் பிரச்சனை வருகிறது. இதற்கான சிகிச்சைகள் என்று பார்த்தால், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கைகளை மற்றும் கால்களை மடக்குதல், கை விரல்களை மடக்கி நிமிர்த்தல், கால் விரல்கள் மற்றும் குதிகால்களை உயர்த்துதல், கணுக்கால் மற்றும் கை மணிக்கட்டுகளை வட்ட வடிவமாக வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல், கை விரல்களை இறுக்கமாக மூடி விரித்தல், கால் மூட்டு மற்றும் கை மூட்டுகளை மடக்கி பின் நீட்டுதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. மேலும் மூட்டுவலி உள்ளவர்கள், பார்க்கின்சன்ஸ் நோய் அதாவது நடுக்கு வாதம் உள்ளவர்களுக்கும் சேர் யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி பண்ணுவது, முக்கியமாக நாடி சுத்தி பயிற்சி, பிராமரி பிரணாயாமா, சீத்கரி பயிற்சிகள், கபாலபதி மூச்சு பயிற்சி, நம் நரம்பு மண்டலத்தில் உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்தி மன அமைதியை தருகிறது. இதனால் இதய படபடப்பு, அதிக இரத்த அழுத்தம் குறைகிறது. பிராமரி பிரணாயாமா என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி மூளையின் செரிபிரல் கார்டெக்ஸ் மற்றும் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை தூண்டுவதால் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கவன சிதறல்கள் மறதியை குறைக்கிறது. மேலும் டோபமைன் என்பது மூளையில் சுரக்கும் ஒரு முக்கிய நரம்பிய கடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று
அழைக்கப்படுகிறது.

0: இது மகிழ்ச்சி மற்றும் மோட்டிவேஷன் உந்து சக்திக்கான ஒரு மெசஞ்சோ. உடலின் அசைவுகள் தசை இயக்கங்களை சீராக வைத்திருக்க இது உதவுகிறது. இதனால்தான் இது குறையும் போது பார்க்கின்சன் டிசீஸ் அதாவது நடுக்குவாதம் ஏற்படுகிறது. நாடி சுத்தி மற்றும் பிராமரி பிரணாயாமாக்கள் பண்ணும்போது டோபமைன் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. கண்களை மூடி சுவாசத்தை கவனித்து ஆழமாக மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடுவது, தியானங்கள் குறிப்பாக ஓம்கார் மெடிடேஷன் பண்ணுவது மூளையின் ஆல்பா அலைகளை அதிகப்படுத்தி மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும். எனவே வெளியே நடமாட முடியாமல் வீடுகளில் முடங்கிவிட்டோமே என்ற எண்ணத்தை விடுத்து நம்மீது நாமே சுய அன்பு செலுத்தி சுய பாதுகாப்பை அதாவது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்படும் நாற்காலி யோகாவை கற்று இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்டீர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
2: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சனடோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 9:02. வசந்தத்தின் இனிமையோடு இனிய கீதங்களை உங்கள் இல்லங்களில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது உங்கள் ஆர்ஜே ரீத்திகா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம குமரி பண்பலை 101 ஒலிக்க செய்ய நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602240 அல்ல

0: 2970722 முன்னழைப்பாக 0462. நிகழ்ச்சியில் இணைய இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரி நித்திகா அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி தஞ்சில் ரகுமாள்மா,
0: இனிமையான காலை வணக்கங்கள் ஐயா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: காலங்களில் அவள் வசந்தம், இதுல எஸ் பி பாலசுப்ரமணி ஐயாவும் வாணிஜ்யராம் பாடின முதல் முதல் வரம் சுகம் இதயம் தேய்க்கின்றது அப்படி தூங்குற இனிமையான பாடல் அந்த காலை நேரத்துக்கு மேலெழுதா வச்சு எனக்காக வேண்டி காரணமா.
0: நிச்சயமா ஐயா, நிச்சயமா. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. அம்மா நன்றி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோயில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:10 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: வசந்தன் கோவன் குழு குழு ஏசி மேளா.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்டகராமன் புது
2: செல்
4: 7305365016.
0: வசந்த அழைப்பில் நம்மோடு இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
5: பாடல் வேணுமா?
0: அந்த பாடல் வேணும். இணைப்பிலே இணைந்திருங்கள் சார். நன்றி, இணைந்ததற்கு நன்றி.

0: உலகத்தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திய கோடு, திக்கணங்கோடு.
6: மத்திய அரசு அங்கீகாரம்.

0: சகாவுடன். சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
1: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
0: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
1: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
0: மற்றும் 0465129643. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: காலை வணக்கம்.
2: காலை வணக்கங்களே.
3: நேயர்கள் அனைவரும் வில்லுக்குறை திரௌபதி கண்ணன்.
2: கண்ணன் சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
3: வைஜி காத்திருந்தால் படத்துல இருந்து விஜயகாந்தி அவர்களின்
2: அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தேவை வேணும் இல்லையா? இணைந்ததற்கு நன்றி. நன்றிங்கய்யா.
3: நன்றி.
2: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: உடலோடு மனதையும் மூச்சையும் உடனொத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாளும் முயல்வோமா?
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:10 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.
4: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
5: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
1: கன்னியாகுமரி
3: வசந்த் அழைப்பில் நம்மோடு இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கேன் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு தந்தையர் தினம். உலகத்தில் உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்
3: கொள்கிறேன்.
6: அபியும் நானும்,
3: அபியும் நானும் படத்துல
6: ஒரே ஒரு ஐயாவுக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அம்மா பெற்ற ஒரே ஒரு பொண்ணு என்ற பாடல் வேண்டும்.
3: ஓகேங்க சார், ஓகே. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி,
6: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: உங்களுக்கு
3: எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
2: காதலர்
3: தினத்திலிருந்து
2: கண்டிப்பா. நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்டலை 101 இன்று காலை 10:10 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: நேரம் 9:34 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம். சந்திப்பு பாடல். அடி நான் வாங்கி வந்தேன் அத பின்னாடி வைப்பேண்டி வாசனைய பாரு. மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணச்சா இன்னைக்கு இனிக்க அடி ஒம்பாடு எம்பாடு கும்மாளம் கொண்டாட்டமே.
0: அப்படிங்கிற பாடல் நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குது. நன்றிங்க சார், நன்றி. இணைந்ததற்கு நன்றி.

ரொம்ப ஜோரானது இந்த டீனேஜ் தான். இன்ப சரித்திரம் படித்திட பரிச்சயம் முடித்திடவா.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சனக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:10 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் குழுக்குழு ஏசி மேளா.
7: அனைவருக்கும் நீ

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.teli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் புத்தேரிலிருந்து இந்திரா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
2: எனக்கு பூவெல்லாம் உன் வாசம் படத்துல இருந்து. பாலாட்டும் காற்றே வாவா, கோதும் நிலவே வாவா,
1: அந்த பாட்டு வேணும் இல்லையா? நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. இணைந்ததற்கு நன்றி.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: வர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர். சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள் இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம். மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்துக் கொண்டாடுவோம்.

தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர். சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள் இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம். மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்துக் கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம். அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:10 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, வசந்த் அண்ட் கோவின் குழு ஏசி மேளா. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நன்றி,
0: இணைந்ததற்கு நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:10 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்கலாம். இதில் உலக யோகா தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரேஸ் அவர்கள்.
4: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மூலிகை செடிகள் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுங்காங்கடை சி கணேசன் அவர்கள். கேட் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி சர்வதேச யோகா தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மகளிருக்கான கோழி வளர்ப்பு பயிற்சிகள். திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: நீர்களே, இன்று காலை 10:10 இளைய பாரதம். இதில் பேசுவது நான். நினைவூட்டும் நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகள் கேட்கலாம்.
1: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணி.

0: மொபைல் இருந்து
1: எங்க
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 9:59. நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவர் நாகர்கோயில் எம் ஐரின் அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியவை கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்சோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார்.

0: மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு J.P. Nadda கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.

0: ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிகில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: That's right.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

வணக்கம் நண்பர்களே. மனதின் அனைத்து கவன சிதறல்களையும் எதிரெதிரான எண்ணங்களையும் பதற்றத்தையும் நீக்குவதே யோகா. இன்றைய இளையபார நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் இருந்தால் ஆரோக்கியமான மனம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மனம் இருந்தால் அகத்தின் மெய்மைகள் உங்களுக்கு புரியும். ஆகையால் ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் யோகாவை

0: தொடங்குங்கள். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களோடு இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை பேசுவது நான், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, வாழ்வதற்காக நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு அணுகுமுறையும் யோக பயிற்சியே என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. இன்றைக்கு பேசுவதுனான் பகுதியில் அனந்தாரபுரம் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான ஜே ஜென்சிலின் ஷேகா அவர்கள் வழங்கும் சர்வதேச யோகா தின உரை கேட்கலாம்.
1: நரைகள் கூடினும் உடலில் திரைகள் விழுந்திடினும் இளமை மாறாத வரம் தரும் இணையற்ற கலை யோகா. வளையும் முதுகு தண்டு என்றும் தளரா உடலின் பலம், மூட்டு வலிகள் நீங்கி என்றும் முன்னேற்றி நடைபோட வைக்கும். மூச்சினை சீராக்கி உங்கள் பேச்சினில் அமைதி ஊட்டி மறதி நோய் ஓட்டி என்றும் மனத்தெளிவு தந்திடமே. காலம் ஓடினும் உங்கள் வயது கூடினும் முதுமை இளமையாக்கும் எளிய யோகா நமக்கோர் தோழனே. அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகா பண்றதுக்கே ஒரு யோகம் வேணும்னு சொல்லுவாங்கங்க. யோகா அப்படிங்கறது நம்மளோட உடல், மனோ, ஆன்மா இந்த மூணுமே சம்பந்தப்பட்டது. வேற எந்த பயிற்சி நீங்க மேற்கொண்டாலுமே இந்த மூணு சம்பந்தப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாக்கிங் போறோம், ஜாகிங் போறோம், ரன்னிங் போறோம், மத்த ஜிம் எக்ஸசைஸ் இது எல்லாமே பண்றோம். ஆனா இது எல்லாமே நம்மளோட உடல் தசைகளை மட்டும் இயக்கக்கூடிய சக்தி இருக்கு. யோகா அப்படிங்கிறது வெறும் ஒரு உடற்பயிற்சி மட்டும் கிடையாது, இது நம்மளோட உடல், மனோ, ஆன்மா இந்த மூணையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. நம்ம தினமும் யோகா செய்யறதுனால நம்ம உடம்புல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பிளெக்சிபிலிட்டியா இருக்கு. ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல அதிகமே சந்திக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு எளிய இயற்கை தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யோகாவா தான் இருக்கும். இந்த யோகாவோட வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யோகா இன்னைக்கு நேத்து உருவான கலை கிடையாதுங்க. இது சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கின ஒரு கலை. இத பத்தின குறிப்புகள் எல்லாமே நம்ம ரிக்வேதத்துல வந்து காணப்படுறதாட்டும், யோகாவை பத்தி பல முனிவர்களும் பல ஞானிகளும் இதோட கொள்கையும் பயிற்சிகளையும் வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பும் காணப்படுது. யோகாவோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா பத்தஞ்சலி முனிவர். இவர் கிமு 2ஆம் நூற்றாண்டுல யோக சூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த நூல்ல யோகாவோட அடிப்படை கொள்கைகளை தொகுத்து வழங்கியிருக்காரு. இந்த நூல் வந்து யோகாவோட முக்கிய வழிகாட்டியா விளங்கிட்டு இருக்கு. இந்த நூலில பத்தஞ்சலி முனிவர் யோகாவை 8 முறையில வந்து விளக்கியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம், சமாதி. இன்றைய நாள்ல உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால யோகா தினம் கொண்டாடப்பட்டு இருக்கு. இதற்கு முழு முதல் காரணம் யாரு அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்துல வந்து ஒரு கருத்தை வந்து முன்மொழிகிறாரு. அதாவது யோகாக்குன்னு ஒரு சர்வதேச தினம் அறிவிக்க வேணும் அப்படின்னு. அந்த முன்மொழிவை 177 நாடுகள் வந்து ஆதரிக்கிறாங்க. இதன் விளைவாக தான் சர்வதேச யோகா தினமா June 21ஆம் தேதிய ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவிக்கிறாங்க. இந்த யோகா செய்யறதுனால நம்ம உடலுக்கும் மனதுக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம யோகா செய்யும் போது யோகால நம்ம ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால நம்மளோட நுரையீரலுக்கு அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்கும். நம்மளோட உடலோட அனைத்து உறுப்புகளுமே புத்துணர்ச்சி பண்ணுது. இதனால நம்மளோட சுவாசமும் சீராகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரத்த ஓட்டம். நம்மளோட எல்லா பகுதிகளுக்குமே ரத்த ஓட்டம் சமமா செல்லுது. இதனால இதயத்தோட செயல்திறன் மேம்படுது, இதயத்தோட ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது. மூன்றாவதா, உடலோட தசைகள் வந்து வலுப்பெறுது, மூட்டுகள் வந்து நெகிழ்வு தன்மை அடையுது, உடலும் வலிமை பெறுது. இதனால நம்ம உடம்பு வந்து ஒரு சமநிலையை அடையுது. நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா, யோகா செய்யும் போது கார்டினல் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவை வந்து குறைக்குது. இதனால மன அமைதி அடைஞ்சு நம்மளோட கவன சிதறையிலையும் குறைக்குது. இதனால நமக்கு மன அழுத்தமும் குறையுது. நம்ம தொடர்ந்து யோகா பண்ணிட்டே இருக்கனால பிளட் பிரஷர் வந்து கம்மியாகுது. இதனால இதய ஆரோக்கியம் வந்து மேம்படுது.

நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹியூமன் பார்ட்ஸ், அதாவது நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமா செயல்படுறதுக்கும் யோகா உதவி செய்யுது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டைஜஷன் பிரச்சனை, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை கூட யோகாவால தீர்க்க முடியுது. இது முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு தூக்கம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மளால ஒரு நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது. ஆனா நல்ல தூக்கத்துக்கும் நம்மளோட உடல் மற்றும் மனம் வந்து தளர்வடைறதுனால இந்த நல்ல ஒரு தூக்கமும் கிடைக்குது. யோகா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடைய செய்து நம்மளோட நோயையும் எதிர்க்குது. யோகா வந்து நம்மளோட உடலுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட மனதுக்கும் சில மாற்றங்களை ஏற்படுத்துது. குறிப்பா பாத்தீங்கன்னா, யோகா பண்றதுனால நம்மளோட மனதை அமைதிப்படுத்தி நம்மளோட மன பதற்றத்தை வந்து குறைக்குது. ரெண்டாவது, நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், கவலை, டென்ஷன், மன இருக்கும், இதெல்லாத்தையுமே குறைச்சி மன அழுத்தத்தையும் நமக்கு குறைக்குது. மூணாவதா, கான்சன்ட்ரேஷன். பெரியவர்கள் வந்து சிறியவங்க வரைக்கும் இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனை என்னன்னா, கவனக்குறைவு. படிப்பு, வேலை மற்றும் அன்றாட செயல்கள்ல வந்து கவனம் செலுத்தக்கூடிய திறனையும் யோகா வளர்க்குது. நம்ம டெய்லி யோகா பண்றதுனால தன்னம்பிக்கை வளருது. இதனால நம்ம மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சு சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் நம்ம வளர்க்கிறோம். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா, உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக சிந்திக்க உதவுது. உதாரணமா பாத்தீங்கன்னா, கோபம், எரிச்சல் இந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக சிந்திக்கிறதுக்கும் உதவுது. எதிர்மறை சிந்தனைகளை குறைச்சி நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி நம்பிக்கையான மனநிலையை உருவாக்குறதுக்கு யோகா உதவி புரியுது. தூக்கமின்மை பிரச்சனையையும் குறையுது. யோகா பண்றதுனால நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி யோகா பண்ணும்போது நம்ம யோகால ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால நுரையீரலுக்கு அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்குது. இதனால நம்ம உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளுமே புத்துணர்ச்சி பெறுது. சுவாசத்தையும் சீராக்குது. உடலோட எல்லா பகுதிகளுக்குமே ரத்தத்தை சீரா எடுத்து செல்லுது. இதனால ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது. நம்மளோட உடல்ல இருக்க தசைகளை வந்து வலிமை பெற செய்யுது. இதனால மூட்டு வந்து நெகிழ்வு தன்மையை அடையுது. உடலையும் வலிமையா வச்சிருக்குது, சமநிலையா வச்சிருக்க உதவி செய்யுது. யோகா செய்யும் போது கார்டிசோல், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து குறைக்குது. மனசை வந்து அமைதியடைய செய்யுது. இதனால கவனச்சிதறலையும் குறைக்குது. தொடர்ந்து நம்ம யோகா பண்ணிட்டு இருக்கனால உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. இதனால ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. வயிற்று உறுப்புகளை நன்றா செயல்பட வைக்குது. மலச்சிக்கல் பிரச்சனைகளை போக்குது. டெய்லி நம்ம யோகா பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட உடல் மற்றும் மனம் வந்து தளர்வடையுது. இதனால நல்ல தூக்கத்துக்கு வழிவகுக்குது. நம்ம டெய்லி லைஃப்ல யோகா பண்ணிட்டு இருக்கனால நம்மளோட உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கு. இதனால நோய்களை எதிர்க்கும் திறனை வந்து உருவாகுது. இது உடல் அளவுல மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்துமானா இல்ல, இது நம்மளோட மனதளவிலயும் நிறைய மாற்றத்தை கொண்டு வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா, நம்ம யோகா டெய்லி பண்ணிட்டு இருக்கும் போது இது நம்மள வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில இல்லாம ஒரு அமைதியான சூழ்நிலையில வைக்கிறதுக்கும் உதவி புரியுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து கவலை, டென்ஷன், மன இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டே இருக்கும். இதுல ஒரு 5 to 10 minutes நம்ம யோகா பண்றதுனால நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் யோகா உதவி புரியுது. நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல குழந்தைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா, படிப்பு, வேலை, அன்றாட செயல்கள்ல வந்து கவனம் செலுத்துற திறனை வந்து வளர்க்குது. மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் வளர்க்குது. உணர்வுகளை கட்டுப்படுத்தி கோபம், எரிச்சல் இது எல்லாத்தையுமே குறைச்சி அமைதியா சிந்திக்கிறதுக்கு உதவுது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை வந்து குறைச்சி நேர்மறை சிந்தனையை வந்து உருவாக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை சந்திச்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, தூக்கமின்மை. நம்மளோட உடலுக்கு வந்து சரியா 7 to 8 hours தூக்கம் வந்து அவசியம். டெய்லி நம்ம யோகா பண்றதுனால நம்மளோட மனம் தளர்வடைறதுனால தரமான தூக்கத்துக்கும் வழிவகுக்குது. யோகா செய்யறதுனால பெண்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுது. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய முதுகு வலி பிரச்சனையும் கழுத்து வலி பிரச்சனையும் சரி பண்ணுது. ரெண்டாவது, உடல் எடை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பெண்கள் சந்திச்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உடல் பருமன். இந்த உடலை வந்து எடைய வந்து கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கும் யோகா உதவி புரியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தசைகள் மற்றும் எலும்புகள் வலிமை பெறதுக்கு யோகா உதவி புரியுது. ரத்த ஓட்டத்தை சீராக்கி செரிமான பிரச்சனைகளையும் தீர்க்குது.
பெண்களுக்கு மாதவிடாய்க்கான நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதவிடாய் வலியை குறைச்சி பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை வந்து ஒழுங்குபடுத்து. ரெண்டாவது வயிற்று பிடிப்பு, அதாவது இந்த மாதவிடாய் காலங்கள்ல அதிகப்படியான வயிற்று வலியை வந்து

குறைக்குது. ரெண்டாவது சோர்வை குறைச்சி பெண்களுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்குது. இதுல மனநல நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்குது, மன அமைதியையும் நேர்மறை சிந்தனையும் அதிகரிக்குது, தன்னம்பிக்கையும் உயர்த்துது, கவனிக்கும் திறனையும் நினைவாற்றலையும் மேம்படுத்துது, நல்ல தூக்கத்துக்கும் வழிவகுக்குது. கர்ப்பகால நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பகாலத்துல மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி புரியுது. ரெண்டாவது சுவ பிரசவத்திற்கும் சுவாச பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளும் போது பெண்களுக்கு வந்து பிரசவத்துக்கு தயாராகிறதுக்கு உதவி புரியுது. நடுத்தர வயது மற்றும் முதிய பெண்களுக்கு என்ன மாதிரி உதவுது அப்படின்னா, மூட்டுகள்ல இருக்கக்கூடிய வலிகளை குறைச்சி எலும்பு ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. தினமும் நம்ம ஒரு 20-30 நிமிஷம் மூர்ச்சி பயிற்சி செய்யும் போது பெண்களோட உடலையும் மனதையும் உணர்ச்சியையும் மேம்படுத்த உதவுது. ஆரோக்கியமான பெண் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தின் அடித்தளம். அந்த ஆரோக்கியத்தை காக்கும் எளிய வழிகளில் யோகா முக்கியமானதா இருக்கு. பிரபலமான யோகாசனங்கள் அப்படின்னா தாடாசனம். இது எதுக்கு உதவுது அப்படின்னா, நம்மளோட உடம்ப வந்து சமநிலையா வச்சுக்கிறதுக்கு உதவுது. விருக்ஷாசனம், இது எதுக்கு உதவுது அப்படின்னா, நம்மளை ஒருமுகப்படுத்தும் திறனை வந்து அதிகரிக்கும். புஜங்காசனம், முதுகெலும்ப வலுப்படுத்துறதுக்கு இந்த யோகாசனத்தை பண்ணலாம். வஜ்ராசனம், இது வந்து நம்மளோட செரிமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவி புரியுது. பிராணாயாமம், சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி நம்மளோட மன அமைதிக்கும் வழிவகுக்குது. இந்த யோகா செய்யும் போது சில விஷயத்த வந்து நம்ம கவனிக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல யோகா பண்ணும்போது அது இன்னும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. ரெண்டாவது, சுத்தமான இடம் அப்படி இல்லைன்னா காற்றோட்டமான இடங்களை தேர்வு செய்யணும். மூணாவதா, அவசரப்படாம மெதுவா செய்யக்கூடிய பயிற்சிகளை மேற்கொள்ளணும். முதல் முறையா நம்ம பயிற்சிகள் மேற்கொள்ளறோம் அப்படின்னா, நம்ம பயிற்சி பெற்ற ஒருவர்களோட ஆலோசனையை பெறுறது நல்லது. ரெண்டாவது, உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மருத்துவரோட ஆலோசனையை பெற்ற பிறகே இந்த பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணும். இப்ப பாத்தீங்கன்னா, பல பிரபலங்களும் விளையாட்டு வீரர்களும் தங்களோட உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு யோகாவை தொடர்ந்து பயிற்சியா மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பா சொல்ல போனா, நரேந்திர மோடி அவர்கள் யோகாவை வந்து உலக அளவுல ஊக்குவித்து வருகிறார். PV சிந்து அவர்கள் தன்னோட உடற்தகுதியை மேம்படுத்த யோகா பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. விராட் கோலி அவர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு யோகாவை தன்னோட பயிற்சியில் ஒரு பகுதியா வச்சிருக்காங்க. நடிகை சில்பா ஷெட்டி அவர்கள் யோகாவை தொடர்ந்து பயிற்சி செய்து அதனோட நன்மைகளை பகிர்ந்துட்டு வராங்க. யோகா அப்படிங்கறது இந்த வயதினர் தான் பண்ணணும், இந்த பாலினம் தான் பண்ணணும் அப்படிங்கறது கிடையாது. எந்த வயதா இருந்தாலும், எந்த பாலினத்தவரா இருந்தாலும், எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும், எந்த ஒரு வயது வரம்பு இல்லாம அனைவருமே செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா தான் இருக்கு. இந்த ஆண்டோட கருப்பொருளான ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா மிகவும் முக்கிய வாய்ந்த ஒன்னா இருக்கு. அதாவது, வயது அதிகரிக்கும் போது நம்மளோட உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பா சொல்ல போனா, மூட்டு வலி, தசை பலவீனம், சமநிலை குறைபாடு, நினைவாற்றல் சிக்கல், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து நமக்கு உருவாயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம யோகா பண்றது மூலமாட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைச்சி முதுமை காலத்துல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். யோகா அப்படிங்கிறது நோய் வந்த பிறகு அளிக்கக்கூடிய சிகிச்சை கிடையாது, நோய் வராம தடுக்கிறதுக்குள்ள ஒரு சிறந்த வாழ்க்கை முறையா தான் இருக்கு. இதனாலதான் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியா இதை வந்து மாற்றிருக்காங்க. நம்ம தினமும் ஒரு 20-30 நிமிடம் யோகா பண்றதுனால நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம மன அமைதியையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் பெற முடியும். இந்த சர்வதேச யோகா தினத்துல உலகெங்கும் பல நிகழ்வுகள் நடைபெறுது. குறிப்பா பாத்தீங்கன்னா, தேசிய அளவிலான யோகா நிகழ்வுகள் வந்து கொல்கத்தா நகர்ல வந்து நடந்துட்டு இருக்கு. யோகா வீக், பல மாநிலங்கள்ல வந்து ரன் ஃபார் யோகா அப்படிங்கிற விழிப்புணர்வு ஓட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. பிரக்ராஜ் நகர்ல வந்து June 15-21 வரைக்கும் யோகா வீக் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. உலகளாவிய யோகா நிகழ்ச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷனோட தலைமை இடமான நியூயார்க் சிட்டில சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆயுஷ் அமைச்சகமும் அதனோட கூட்டாளர்களும் இணைந்து ஒரே நேரத்துல அதிகமானோர் இணைந்து இணையவழி யோகா செய்வதற்கான ஒரு கின்னஸ் சாதனை முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கான திட்டங்கள் அப்படின்னா, யோகா ஃபார் ஹெல்த் ஏஜிங் கருப்பொருளை முன்னிறுத்து மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சிகளையும் ஆரோக்கியமான முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு இருக்காங்க.

0: யோகா 365 இயக்கம் சார்பாட்டு ஒரு நாள் கொண்டாட்டமா அல்லாம 365 நாளும் இந்த யோகாவை வாழ்க்கை முறையில பின்பற்றணும் அப்படின்னு யோகா 365 இயக்கம் வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த 2026 யோகா தினத்தோட செய்தி என்ன அப்படின்னா, நீண்ட ஆயுள் மட்டும் கிடையாது, நல்ல ஆரோக்கியத்துடன் வாழும் ஆண்டுகளையும் அதிகரிப்பதே யோகாவோட நோக்கம். 2015 முதல் உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு இருந்து, இந்த முதல் யோகா தினத்திலேயே கோடிக்கணக்கான மக்கள் வந்து உலக சாதனையை படைச்சாங்க. 2014 to 2020 வரை யோகா உலக அளவுல மேலும் பிரபலம் அடைந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, அலுவலகங்கள்ல, மருத்துவ மையங்கள்ல யோகா பயிற்சிகளும் அறிமுகப்படுத்து. இதன் மூலமாட்டு மக்கள் யோகா பத்தின விழிப்புணர்வை பெற்றிருக்காங்க. 2020 to 2021 காலகட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றின் போது நிறைய பேர் வீட்டில இருந்தே யோகா பயிற்சியை செய்தாங்க. இதன் மூலமாக மக்கள் வந்து யோகாவோட அவசியத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2022 to 2025 வரை யோகா குறித்த ஆராய்ச்சிகள் வந்து உலக அளவில் அதிகரிச்சுட்டே இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா 2014 to 183 அறிக்கைகள் மட்டுமே இருந்து, ஆனா 2025 1200 மேற்பட்ட ஆய்வுகள் வந்து நடத்தியிருக்காங்க. உடலை ஆரோக்கியமாக வைத்தால் வாழ்க்கை வளமாகும், யோகாவை பழக்கமாக்கினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். இந்த சர்வதேச யோகா தினத்துல அனைவரும் யோகாவை கடைபிடிச்சு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம்.
1: இதுவரை பேசுதுனான் பகுதியில் அனந்தராபுரம் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான ஜெயஜென்சிலின் ஷேகா அவர்கள் வழங்கிய சர்வதேச யோகா தின உரை கேட்டீர்கள்.

0: நீங்கள் ஷீலா அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: 2014 ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து ஆண்டுதோறும் June 21 உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் யோகாவை அங்கீகரிக்கும் ஒரு நாளாக சர்வதேச யோகா தினம் உள்ளது. மேலும் யோகா உடலை வலுப்படுத்துகிறது, மனதை அமைதிப்படுத்துகிறது, அன்றாட வாழ்க்கையில் உயர்ந்த விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்கிறது. கடந்த June 18 நிலையான உணவு பண்டவியல் தினம் கொண்டாடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் பொது சபை, யுனெஸ்கோ, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஆகியவற்றின் தலைமையில் நிலையான உணவியல் தினம் முதலில் June 18, 2017 அனுசரிக்கப்பட்டது. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சமையல் பாணியை குறிக்கிறது.

0: கடந்த ஜூன் 16 அன்று சர்வதேச குடும்ப பணம் அனுப்பும் தினம் அனுசரிக்கப்பட்டது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு அனுப்பும் நிதி கிராமப்புற குடும்பங்களுக்கு உயிர் நாடியாக உள்ளது. இது மீள்தன்மையை வளர்க்கவும் நிலையான வளர்ச்சியை ஆதரிக்கவும் உதவுகிறது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க.
0: நம்மள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அத பற்றிய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததை நம்ம கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
1: ஆண்டின் வளர்ந்து வரும் சுகாதார தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து புத்தொழில் பிரிவில் கிராசா நிறுவனமானது 2026 ஆண்டிற்கான ராஷ்டிரிய ரத்ன சம்மன் விருதை பெற்றுள்ளது. சிறுதானியங்கள், நொதித்தல் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்ட இந்தியாவின் முதல் உணவு சார்ந்த வளர்ச்சிதை மாற்ற மீட்பு அமைப்பாக கிராசா விவரிக்கப்படுகிறது. மாம்பழ சாகுபடி மற்றும் அதன் வகைகளை ஊக்குவிக்கும் விதமாக சென்னை ராயப்பேட்டையில் 2026 ஆண்டிற்கான தேசிய மாம்பழ திருவிழாவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். வட இந்தியாவில் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் பேரிடர் ஆயத்த பணிகளை வலுப்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையம் திறக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெற்ற உலக சமத்துவமின்மை மாநாட்டில் ஜீன் ரேஸ் அவர்கள் 2026 ஆண்டிற்கான உலகளாவிய சமத்துவமின்மை ஆராய்ச்சி விருதினை பெற்றுள்ளார். ஜப்பானின் ககாமி கஹாராவில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான ஆடவர் U18 ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஜப்பானை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. நார்வே மகளிர் செஸ் போட்டியின் 2026 ஆண்டிற்கான 3வது பதிப்பில் கஜகஸ்தானின் பிபிசாரா அசாபயேவா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்.
0: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
1: யோகா என்பது ஒரு கலை அல்ல, இது ஒரு அறிவியல். இதை ஒருவர் முதலில் புரிந்து கொண்டு படிப்படியாக பயிற்சி செய்தால் நிச்சயமாக சில பலன்கள் ஏற்பட தொடங்கும். மீண்டும் ஒரு முறை நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்னா.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
3: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
3: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். யோகா, இது உடற்பயிற்சி மட்டுமல்ல, நம் உடல், மனம், ஆன்மா, இந்த மூன்றையும் இணைக்கின்ற ஒரு அற்புத பாலம். உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, இதுவே யோகாவின் மகிமை. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்வோம், ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி ஒரு புதிய பயணத்தை தொடங்குவோம்.
8: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பல்லை 101. நேரம் 10:40 ஆரம்பமாயாச்சு. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கான சிறுவர் குரல் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. குட்டீஸ்களா, இதில் பங்கேற்று உங்களுடைய பன்முகத்திறமைகளை வெளிக்கொண்டு வரணுமா? உடனே நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் என்ன தெரியுமா? 260-240 மற்றும் 290-722. முன்னழைப்பாக 04652.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிற முதல் நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, பெயர் சொல்லுங்கடா.
11: ஹலோ,
8: பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க
11: இன்னைக்கு?
8: சொல்லுங்க, கேக்கலாமே. அவ்வளவுதானா? ஆமா, சூப்பரா சொன்னீங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
11: எல்கேஜி.
8: எல்கேஜி? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? திட்டுவிளை. வெரி குட், சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
11: தேங்க்யூ,
8: இணைந்ததற்கு நன்றி. ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நீதிக்கு தலை வணங்கு திரைப்படத்தின் பாடல்.

0: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
1: அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
2: நிஷ் கன்னியாகுமரி
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
8: மாமா என்னாச்சு?
9: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
8: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
12: பயிற்சியை பழக்கமாக்குவோம், யோகாவை வழக்கமாக்குவோம், இந்தியாவின் உன்னத கலையை வாழ்க்கையாக்குவோம். தினமும் செய்வோம், தொடர்ந்து செய்வோம், வாழ்வை வெல்வோம்.
13: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். லைன் கட் ஆயிருச்சு. நேரம் 10:47. நேயர்கள் இணைந்திருப்பது சிறுவர் குரல் நிகழ்ச்சி, உங்கள் குமரி பண்பலை 101.
14: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
15: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
16: உடலின் பலமே மனதின் பலம்.
17: செய்யலாம் யோகா தினம் தினம்.
16: வாழ்வின் வரமாய் இதோ சுவாசக் கலை.
17: June 21 சர்வதேச யோகா தினம்.
16: ஒன்றாய் இணைந்து செய்திடுவோம் யோகா.
17: நோயில்லா உலகை படைத்து வாழ்வோம் ஆரோக்கியமாய்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
8: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற

0: A future course, biomedical engineering.
1: இன்னைக்கே register பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, the knowledge planet.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: ஒலிக்க இருக்கும் பாடல் கற்பகம் திரைப்படத்துல இருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்

0: மற்றும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: குமரிப்பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி சிறுவர் குரல். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வாசிப்பவர் லட்சுமி ராகவன். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமன்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று மாலை 4-2 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442-43-02-43. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9

4243 0403 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 11:10. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு கேட்கப்படக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722 முன் இணைப்பு எண் 0465 2 அலைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சியில் நேர்களுக்கான முதல் கேள்வியை கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: உலகின் முதல் எரிசக்தி பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? இதுதான் நேர்களுக்கான முதல் கேள்வி. உலகின் முதல் எரிசக்தி பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? இணைப்பில் வரக்கூடிய நேர்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: முதல் நேரம் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களுடைய பேர் சொல்லுங்க.
2: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சரி, உற்சாகமா நான் கேள்வியை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். உலகின் முதல் எரிசக்தி பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. உலகின் முதல் எரிசக்தி பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? எந்த இடம்? உலகத்திலயா? நம்ம இந்தியால. இந்தியால?
2: இந்தியாலயா?
0: நல்ல முயற்சி. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். நேர்களை குமரி பண்பலையுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியில உங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை சொல்றேன். உலகின் முதல் எரிசக்தி பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. நேர்களுக்காக இன்னும் ஒரு கேள்வியை கேட்டலாமா?
1: சொல்லலாமே. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு எது?
0: ஓ, இந்தியாவின் தேசிய
1: நீர்வாழ் விலங்கு.
0: ஓகே, தேசிய விலங்குன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிருக்கோம். நீர்வாழ் விலங்கு அப்படின்னு கேட்டோன்னே கொஞ்சம் யோசிக்கிறோம். சரி, பார்த்தலாம்.

0: இனிப்பில் ஒரு நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்மா, நான் பாரி ரேணுகா பேசுறேன்.
0: ரேணுகாம்மா, பதில் சொல்லுங்க.
1: தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின்.
0: தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின் சொல்லிருக்கீங்க. நல்ல முயற்சி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க ரேணுகாம்மா, பதில தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சந்திச்சிடலாம். வணக்கம். கொட்டார மகாராஜனையா பதில முயற்சி பண்ணலாமா? எந்த கேள்விக்கான பதில் முயற்சி பண்றீங்க? ஆமா ஆமா, உலகின் முதல் எரிசக்தி.
2: என்னன்னு
0: இருக்கு?
2: பாபுஜி வனம் பேரு.
0: சரி,
2: தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத்தில் உள்ள கன்ஹாத்தி சாந்தி வனம்.
0: சரி சரி, ஓகே ஓகே. எல்லா தகவல்களும் சேர்த்து ஒரேடியா பதில் சொல்லிட்டீங்க. ஹைதராபாத் என்பதுதான் நாங்கள் கேட்ட, நாங்க குறிப்பிட்டு கேட்ட பதில். அதை சரியா நீங்க சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
3: பிரியங்கா, வடசேலிருந்து.
0: வடசேரி பிரியங்காமா, உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்குல இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, தேசிய நீர்வாழ் விலங்கு
3: கங்கை நதி டால்பின்.
0: சரியான பதில். ஓகே, கங்கை நதி டால்பின் தான் சொல்லணுமா? சரி, ஓகே.
4: ஸ்பீஷஸ் இல்லையா?
0: ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்ன நேரம் வந்து டால்பின் சொல்லிருந்தாங்க. சரிமா, ஓகே. நிகழ்ச்சியில கலந்துட்டு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி.
0: ஓகே, இப்ப நான் கேட்ட கேள்விக்கான பதிலுக்கான கூடுதல் தகவல் சொல்லிடுறேன். உலகின் முதல் எரிசக்தி பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா, ஹைதராபாத் தான். ஹைதராபாத்ல உலகின் முதல் எரிசக்தி பரிமாற்ற தோட்டமான பாபுஜி வனம், அவர் சொன்னார் இல்லையா, அது

0: அறிவிக்கப்பட்டது. அதாவது பாபுஜி மகாராஜினுடைய 125வது பிறந்த நாள் மற்றும் ஒரு ஆண்டுகால தேசிய கொண்டாட்டத்தின் முடிவை குறிக்கும் வகையில கலாச்சார அமைச்சகத்துடன் இணைந்து இந்த தோட்டம் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த இது என்ன இந்த தளம் வந்து பிரணகுதி அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா யோக ஆற்றல் பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் விதமா இது அமையுது. இந்த முன்முயற்சி வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு வழிநடத்தப்படுது மற்றும் தியானம் ஆரோக்கியம் மற்றும் நிலையான வாழ்க்கையை ஊக்குவிக்கும் விதமாகவும் இது இருக்கு. இந்த நிகழ்வுல 50,000 மேற்பட்டவர்கள் வந்து நேர்ல கலந்துகிட்டாங்க. அதே நேரத்துல 165 நாடுகள்ல இருந்து மிஷன்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன்ல இணைஞ்சாங்க. இன்னைக்கு வந்து சர்வதேச யோகா தினத்தை கூட நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால இந்த குறிப்பிட்ட இந்த பாபுஜி வனம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எரிசக்தி பரிமாற்ற தோட்டமும் இதற்கு ஒரு கனெக்டடா இருக்கிறதுனால இந்த கேள்வியும் இன்னைக்கு கொஞ்சம் பொருத்தமாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, நேர்களுக்காக கேள்வி பதிலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். உலகின் முதல் எரிசக்தி பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான பதில் ஹைதராபாத். சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதற்கான பதில் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கங்கை நதி டால்பின்
1: அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடுதல் தகவல்கள் பார்த்தலாம். இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு என்ன அப்படிங்கன்னா கங்கை நதி டால்பின் அப்படிங்கறது நேயர் சொன்ன மாதிரி சரியான பதில். இது வந்து ஒரு நன்னீர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இதால வந்து உப்பு தண்ணியில வந்து சர்வைவ் ஆக
0: முடியாது.
1: அதனால இது வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி. IUCN அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் வந்து ரெட் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து ஒரு லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதாவது எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்குதோ அந்த உயிரினங்கள் பட்டியல்ல வந்து இந்த கங்கை நதி டால்பினும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அதனால இத பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து நமக்கு இப்ப ஏற்பட்டிருக்குது. இது வந்து தென்னாசிய ரிவர் டால்பின் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இனத்தினுடைய துணை இனமா. ரெண்டு இனம் இருக்குது, ஒன்னு கங்கை நதி டால்பின், இன்னொன்னு வந்து சிந்து நதி டால்பின். இந்த ரெண்டுல வந்து நமக்கு நம்முடைய தேசிய விலங்கு அப்படின்னா நீர்வாழ் தேசிய நீர்வாழ் விலங்கு என்ன அப்படின்னா கங்கை நதி டால்பின் அப்படிங்கிறது கூடுதல் தகவல்.
0: சரி, ஓகே, சூப்பர். நிறைய கூடுதல் தகவல்களும் கேட்டாச்சு. நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: குமரி பண்பலையுடன் புதறிவு நேரலை நிகழ்ச்சியில நேர்களுக்கே உங்களுக்காக கேட்கப்படக்கூடிய அடுத்த கேள்வியை கேட்டலாம். இந்திய தொல்லியல் துறை சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 11 சாதவாகன கால கல்வெட்டுகளை கண்டறிந்தது? 11 சாதவாகன கால கல்வெட்டுகளை கண்டறிந்தது இந்திய தொல்லியல் துறை, அது எந்த மாநிலம் என்பதுதான் நேர்களை உங்களுக்கான கேள்வி. கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, முன் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257039. நிகழ்ச்சியில நேர்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திடலாம். இந்திய தொல்லியல் துறை சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 11 சாதவாகன கால கல்வெட்டுகளை கண்டறிந்தது? இதுதான் நேர்களை உங்களுக்கான கேள்வி. நிகழ்ச்சியில் மூடு பேச காத்திருக்கக்கூடிய நேர சந்திச்செல்லாம் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
5: பிரசாந்த் குளச்சல்லன் பேசுறேன்
4: மேடம். குளச்சல்ல இருந்து பிரசாந்த் ஐயா பேசுறீங்க, பதில முயற்சி பண்ணலாமா?
5: ஆமா மேடம், இது வந்து தெலுங்கானா மாநிலம் மேடம்.
4: தெலுங்கானா மாநிலம் சொல்லியிருக்கீங்க, சரி, சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துட்டு சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.

0: இருவருக்கும் நன்றிகள்.
1: நன்றி. அதாவது நேயர் சொன்ன மாதிரி தெலுங்கானா என்பது மிகச்சரியான பதில். இந்திய தொல்லியல் துறை ASI என்பது வந்து சமீபத்தில் தெலுங்கானாவினுடைய பெடப்பள்ளி மாவட்டத்தின் குண்டாரம் காட்டில் 11 சாதவாகன கால கல்வெட்டுகளை கண்டறிஞ்சிருக்காங்க. 2 கல்வெட்டுகள் வந்து சூட்டு வம்சத்தையும் குமார ஹகுசிரோ என்ற சாதவாகனா இளவரசனையும் குறிப்பிடுகின்றன. இந்த கல்வெட்டுகள் ஆரம்ப கால பிராமி எழுத்துக்கள்ல எழுதப்பட்டு மத மற்றும் அரசியல் சின்னங்களை காட்டக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. மௌரிய பேரரசுக்கு பிறகு கிமு 1 நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில சாதவாகன வம்சம் சிமுகாவால் நிறுவப்பட்டது. உலகம் சாதவாகனா நின் பிரகாரதம் அப்படின்னா 7 பேரால் இயக்கப்படுகிறது அப்படிங்கறது பொருள்படுமா. இது சூரிய கடவுளினுடைய ரதத்தை குறிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஆகியவை இவர்களினுடைய முக்கிய பகுதிகளாக இருந்திருக்கு. அவர்கள் பிரதிஷ்டானா மற்றும் அமராவதி போன்ற தலைநகரங்கள்ல இருந்து ஆட்சி செய்து வந்திருக்காங்க. சரி, நேயர்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வியை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். இந்திய தொல்லியல் துறை 11 சாதவாகனா கால கல்வெட்டுகளை கண்டறிந்தது எங்கு, எந்த மாநிலம் அப்படின்னா அது தெலுங்கானா மாநிலம் என்பதுதான் சரியான பதில். நேயர்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்டலாமா?
2: கேட்டலாம்,
1: சொல்லுங்க.
2: AI உச்சி மாநாடு 2026 ஆண்டிற்கானது எந்த இடத்தில் நடைபெற்றது?
1: ஓகே, AI-க்கான அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான உச்சி மாநாடு எந்த இடத்துல வச்சு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களுக்கான கேள்வி. குமரி பண்பலையுடன் பொதுறிவு நேரலை நிகழ்ச்சியில் நேர்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திடலாம்.
2: 2026 ஆண்டிற்கான AI உச்சி மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது?
1: இதுதான் நேர்களே உங்களுக்கான கேள்வி. பதில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722 முன் இணைப்பு எண் 0465 2 அலைபேசி எண் 8903257309. சரி, நேயர்களுக்காக கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில சொல்றதுக்கு ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. அவர் யாரு, நீங்க பாத்தீங்களா? வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா.
3: மேற்கு சுரப்பள்ளம் ஜெயந்தி.
1: மேற்கு சுரப்பள்ளத்துல இருந்து ஜெயந்தி அம்மா பேசுறீங்க. சரியான பதில சொல்லுங்க பாப்போம்.
3: புதுடெல்லி.
1: புதுடெல்லின்னு சொல்லிருக்கீங்க. நான் சொன்னேனா சரியான பதில் தான் நீங்க சொல்ல போறீங்கன்னு. வாழ்த்துக்கள்மா. நன்றி.
3: நன்றி.
1: புதுடெல்லி அப்படின்னு நேயர் சரியான பதில் சொல்லிட்டாங்க.
2: முதல் முயற்சியிலேயே சரியான பதில் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இது வந்து புதுடெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல வச்சு இந்த AI உச்சி மாநாடு 2026 ஆண்டிற்கானது நடைபெற்றது. மீட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற மின்னணு மற்றும் தகவல் தொழில்துறை சார்ந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறை இருக்குது இல்லையா, நம்முடைய அமைச்சகம், அது சார்ந்த முன்னெடுப்பு தான் இந்த AI உச்சி மாநாடு. 2026 ஆண்டு புதுடெல்லியில நடைபெற்றது. 27 ஆண்டு எங்க நடைபெற இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனிவால நடக்க இருக்குது. இந்த 2026 ஆண்டு நடைபெற்று முடிஞ்ச இந்த உச்சி மாநாடுல வந்து பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரன், US ஜெனரல் செக்ரட்டரி ஜெனரல் அன்டோனியோ குட்ரஸ் இவங்க எல்லாருமே இந்த தொடக்க நிகழ்வுல பங்கேற்று சிறப்பிச்சிருக்காங்க. 20 மேற்பட்ட தேசத்தின் தலைவர்களும் நிறைய தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய தலைவர்களும் வந்து இதுல பங்கேற்றிருக்காங்க. கடந்த வருடம் வந்து இது பிரான்ஸ்ல நடைபெற்றது, இந்த வருஷம் டெல்லியில, அடுத்த வருஷம் வந்து சுவிட்சர்லாந்துல நடைபெற இருக்குது.
1: சூப்பர், நிறைய கூடுதல் தகவல்கள் கேட்டுக்கிட்டோம். நேயர்களுக்காக கேள்வியும் பதிலும் நம்ம கேட்டாச்சு. இப்போ அடுத்து ஒரு ஸ்டார் திரைப்பட பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: குமரி பண்பலையுடன் பொதுறிவு நேரலை நிகழ்ச்சியில நேர்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்டலாமா?
4: கேட்டலாம்.
3: உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இதுதான் நேர்களே உங்களுக்கான கேள்வி. உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சரி நேர்களே, சரியான பதில் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். ஆனா அவங்களுக்காக இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா?
4: கேட்கலாம்,
3: சொல்லுங்க.
4: இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்கு உள்ளது?
3: மிகப்பெரிய புலிகள் காப்பகமா? சரி ஓகே, ரெண்டு கேள்வி இருக்கு. உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மற்றும் ஒரு கேள்வி,
4: இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்கு உள்ளது?
3: நேர்கள்கிட்டே கேட்டலாம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் இனிய சகோதரி, இருவருக்கும் உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில்.
3: வணக்கம் ஐயா, எந்த கேள்விக்கு பதில் முயற்சி பண்ண போறீங்க?
5: பாரம்பரிய தினம் April 18.
3: April 18, டக்குன்னு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில கலந்துட்டு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி இருக்கு, உங்களுடைய பேர் சொல்லலாமா? வணக்கம். சரி, உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு April 18 அப்படின்னு நேயர் சரியான பதில் சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் இன்னும் ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்றாங்களான்னு பாத்திரலாம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
6: வணக்கம்.
3: வணக்கம், உங்களுடைய பேர்?
6: நான் மதுரை மாவட்டம்
3: மணிநகரத்திலிருந்து சண்முக சுந்தரம் ஐயா பேசுறீங்க. சரியான பதில் சொல்லிடலாமா? அதற்கான பதில் கிடைச்சிருச்சு. நீங்க இன்னும் ஒரு கேள்விக்கான பதில தான் முயற்சி பண்ணணும்.
4: இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எது, அது எங்க இருக்கு?
6: புலிகள் காப்பகம்
3: மத்திய பிரதேசல இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நல்ல முயற்சி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க ஐயா, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது நேர்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கோம் என்ன அப்படின்னா,
4: இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எது அப்படிங்கறத கேள்வி.
3: சரி, வணக்கம்.
7: அம்மாவுக்கு வணக்கம்.
3: வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க ஐயா.
7: கிருஷ்ணன் கோயில், கிருஷ்ணன்.
3: கிருஷ்ணன் கோயில இருந்து கிருஷ்ணன் பேசுறீங்க, சொல்லுங்க ஐயா, பதில் முயற்சி பண்ணலாங்களா?
7: ஆமா, குஜராத்.
3: குஜராத்னு சொல்லிருக்கீங்க, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம்.
7: சரிங்க,
3: இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஜீன் கார்பட், உத்தரகாண்ட் ஸ்டேட் மேடம்.
3: சரி ஓகே, உங்களுடைய பேர் சொல்லலாமா?
8: ரேணுகா
3: பார்வதிபுரம். பார்வதிபுரம் ரேணுகா அம்மா, நல்ல முயற்சி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டதுக்கான பதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான கூடுதல் தகவல்களை சொல்லிடலாம். உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் April 18 அனுசரிக்கிறாங்க அப்படின்னு நேயர் கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. அதாவது நினைவு சின்னங்கள் மற்றும் தலங்களுக்கான சர்வதேச தினம் என்றும் அழைக்கப்படக்கூடிய உலக பாரம்பரிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் April 18 அன்றுதான் அனுசரிக்கப்படுது. இது கலாச்சார மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாப்பதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த நாள் 1983 முதல் ஐக்கிய நாடுகளினுடைய கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு நினைவு சின்னங்கள் மற்றும் தலங்களுக்கான சர்வதேச கவுன்சில் ஏற்பாடு செய்துள்ளது. 2025 ஆண்டிற்கான கருப்பொருள், இந்த நாளுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, பேரழிவுகள் மற்றும் மோதல்களிலிருந்து அச்சுறுத்தலின் கீழ் உள்ள பாரம்பரியம் அப்படின்னு தயார் நிலை மற்றும் பின்னடைவை வலியுறுத்துகிறது. உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, அதற்கான சரியான பதில் April 18. குமரி பண்பலையுடன் பொதுறிவு நேரலை நிகழ்ச்சியில் நேர்களை உங்களுக்காக

0: கேட்கப்பட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திடுறோம்.
1: இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எது?
0: இதுதான் உங்களுக்கான கேள்வி. பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு 290 722 இணைப்பு எண் 04652. சரி, நேயர்கள் வந்து இணைப்புல வந்து சரியான பதில சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடல் உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திற்காக.

0: பாரம்பரிய பண்பலையுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியில நமக்காக பேசக்கூடிய நேயர் சஞ்செல்லாம் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: நான் இரணியல் ஸ்ரீ பழனியாண்டி பிள்ளை.
0: இரணியல் பழனியாண்டி பிள்ளை ஐயா, பதில முயற்சி பண்ணலாமா?
1: நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம்.
0: சரியான பதில், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, நிகழ்ச்சியில கலந்துட்டு சரியான பதில் சொன்னீங்க, நன்றி. சரி, கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாமா? இந்தியாவினுடைய மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் வந்து நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம். இது எங்க இருக்கு அப்படின்னா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேஷ் ரெண்டு மாநிலத்திலயும் இருக்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசானது. ரெண்டு மாநிலத்தையும் ஒருங்கிணைத்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ், மொத்தம் அஞ்சு மாவட்டங்களை வந்து இது கவர் பண்ணி இருக்குது. இது வந்து 3728 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு உள்ளதா இருக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேஷ்ல உள்ள நல்லமாலா மலைத்தொடரை ஒட்டி இந்த நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம் இருக்குது. மேலும் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா நதி இருக்குது இல்லையா, இந்த நதியினுடைய கரையில தான் இந்த புலிகள் காப்பகம் அமைந்திருக்குது. இங்க புலிகள் மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட பறவைகளும் வந்து இந்த

0: பறவை இனங்களும் இந்த புலிகள் காப்பகத்துல வந்து வசிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது கூடுதல் தகவல்.
1: சரி, ஓகே, அருமையான கேள்வி, நல்ல தகவல்கள். சரி, சூப்பரா நேரும் பதில் சொல்லிட்டாங்க.
2: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும், விஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யுனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
3: விஷ் கன்னியாகுமரி.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: குமரி பண்பலையுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களே, இதுவரை நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொதறிவு கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்க முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் முயற்சி செய்ய காத்திருந்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்களோடு கண்ணம்மாள் காயத்ரி,
0: ரீப்திகா.
1: நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 11:45. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
6: நேயர்கள், இப்பொழுது நேற்று முன்தினம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று புதுதில்லி விஞ்ஞான் பவனில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய நிகழ்வை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவன நாகர்கோவில் மண்டலம் சார்பில் நடைபெற்ற காணொலி நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.
7: நேற்று முன்தினம், அதாவது 19 வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 4:30 அளவில் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவன நாகர்கோவில் மண்டலம் சார்பாக காணொலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் பிரதாப் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். வழக்குரைஞரும் பிராந்திய குழு உறுப்பினருமான கே முருகேசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவில் நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவன மண்டல ஆணையாளர் பி சுப்பிரமணி அவர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுத்துறை அலுவலர்கள், தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், திட்ட பயனாளிகள், தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிற முக்கிய பங்குதாரர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா ஆரம்பமாயிற்று. விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார் நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவன மண்டல ஆணையாளர் பி சுப்பிரமணி அவர்கள். அவர் தமது வரவேற்புரையில்,
8: கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் ஆபீஸ் கீழே இருக்கிற PF கவர்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட், PMVBRY ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்களால் டெல்லியில இருந்து அந்த பெனிஃபிட் கொடுக்கறது தொடங்கப்படுறது. சோ அதே நேரத்தில் இந்தியா ஃபுல்லும் 200 லொகேஷன்ல இன்னைக்கு 5 இது தொடங்கப்படுறது. அது சம்பந்தப்பட்டு இங்க நாகர்கோவில் இந்த ஃபங்க்ஷன் இங்க நடக்குது. இது மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வேலையில ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு 15,000 வரைக்கும் பெனிஃபிட், 2 இன்ஸ்டால்மெண்டா அவங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் இந்த புது எம்ப்ளாயிஸ் வேலையில வச்சிருக்க எம்ப்ளாயருக்கு, அதாவது தொழில் அதிபர்களுக்கும் 3,000 பர் எம்ப்ளாயி பர் மந்த் 3,000 அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சோ இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து 6 அவங்க தொடர்ந்து வேலையில இருந்தா அந்த இது கிடைக்கும். திட்டத்தோட முக்கியமான நோக்கமே வந்து புது வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அண்ட் அந்த வேலை வாய்ப்புகள் வந்து வேலை செய்யறவங்களோட திறமையும் மேம்படும். இது மூலமா நம்ம ஃபார்மலைசேஷன் ஆஃப் எக்கானமி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்டும் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து August 2025 பிரைம் மினிஸ்டர் அவரோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல ரெட் போர்ட்ல இருந்தே தொடங்கி வச்சாரு. சோ அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துல 125 செமினார் அந்த வகையில நடத்தியிருக்கோம். பிளஸ் நிறைய கம்பெனிஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட இடத்திலேயே போய் மீட் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்தியிருக்கோம், அவேர்னஸ் கொடுத்திருக்கோம். பிளஸ் குமரி பண்பலை வாயிலாக இந்த திட்டத்தை இங்க இருக்கிற எல்லா மக்களும் எளிதா ரீச் பண்ணக்கூடிய ஒரு இதையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதாவது PFன்றது வந்து நம்மளோட பிற்காலத்துக்கான ஒரு சேமிப்பு. அது எல்லா மாசமும் நம்மளோட சேலரியில இருந்து பிடிக்கப்பட்டு அது ஒரு சிறுதுளி பெருவெள்ளமா அது சேமிச்சு வச்சு நமக்கு அவசியம் உள்ள டைம்ல நம்ம எடுக்கக்கூடியது. சோ இந்த சேமிப்புக்கான ஒரு ஹேபிட் இது வந்து கண்டினியூஸா வரும். இந்த PFல அவங்க சேரும் போது

0: இந்த பிஎஃப் அவங்க பலன்களை அடையும் போது பெருமிதமாக இருக்கும்.
1: நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வழக்குரைஞரும் பிராந்திய குழு உறுப்பினருமான எம் முருகேசன் அவர்கள் தமது உரையில்,
2: தனியொருவருக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழைத்து வருவோம் என்றார் பாரதி. சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா சும்மா இருக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி பாரதி இன்னும் ஒரு வழியை சொன்னான், பயிற்சி பலகல் இருந்து இந்த பாறை ஏற்பட வேண்டும். எல்லாரையும் படிக்க வைக்கணும், எல்லா விதமான தொழிலும் படிக்கணும், எல்லா விதமான கல்வியும் படிக்கணும். அதன் மூலமாக இந்த நாட்டை உயர்த்த வேண்டும். 30 கோடி பேர் இருந்த நேரத்தில் அந்த பாரதியின் கனவு அப்படி இருந்தது. அதற்கு பின்னால கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்க வேண்டும், ஆகவே கல்வி திட்டம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கல்வி கண்டிருந்த காமராஜர் போன்றவர்கள் அதற்கான திட்டத்தை உருவாக்கினார்கள். கல்வி சாலை இருந்தது, கல்வியாளர்கள் இருந்தார்கள். ஆகவே 2025 ஆண்டு இங்கே இருக்கிற மத்திய

0: கண்டார்கள். ஆண்டு 2025 ஆண்டு இங்கே இருக்கிற மத்திய சர்க்கார் இந்த வேலை வாய்ப்பு பாரதத்தை ஒரு பெரிய உன்னதமான நாடாக உருவாக்க வேண்டும், உலகத்துக்கு குருவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற இளைஞர்களின் கல்வி திறனை, அவர்களது மூளை திறனை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக இயக்கத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு வேலை அளிப்பவர்களும் முன்வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை உருவாக்கினார்கள். நான் ஏதோ குறைந்த சம்பளத்தை வாங்குவதற்காக நான் படிக்கவில்லை, இவர்களை எல்லாம் வேலை கொடுப்பதற்காக நான் கம்பெனி வைக்கவில்லை என்கின்ற இரண்டு கோணங்கள் இருந்த வேலை அளிப்பவர்களையும் வேலை பெறுபவர்களையும் ஒரே கோணத்தில் நினைக்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசாங்கம், ஆகவேதான் அவர்களுக்கு வேலை பெறுபவர்களுக்கும் சரிவில்லை வேலை கொடுப்பவர்களுக்கும் சரிவில்லை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இதை இன்று கிட்டத்தட்ட 67 லட்சம் பேர் பயன் பெறக்கூடிய விதத்தில் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அருமை சகோதர சகோதரர்களே, இந்த இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற திட்டங்கள் சமூக நல பாதுகாப்பு என்கிற விதத்தில் நாம் வேலை செய்கின்ற இடத்தில் பாதுகாப்பிற்காக நோய் இருந்தால் அதற்காக அந்த நேரத்தில் விடுப்பு பெறுவதற்காக நாம் 60 ஆண்டு வேலை பார்த்து இருந்தால் வெளியே செல்கின்ற போது நமது குடும்பத்தை கவனிப்பதற்காக என்கிற இந்த திட்டத்தை மாற்றி இந்த இபிஎஃப் திட்டத்தின் மூலமாக நாம் வேலை செய்கின்ற போது வேலை அளிப்பவரும் என்னை விரும்பி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உருவாக்கின்ற விதமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாவட்டத்திலும் பலரும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த மாநிலம் முழுவதும் மட்டுமல்ல நாடு முழுவதும் இந்த திட்டம் இளைஞர்கள் தொழில் முனைவர்களாக மாறுகின்ற, தொழில் வழங்குவர்களாக மாறுகின்ற ஒரு திட்டம், அபரிதமான திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கம், அதன் மூலமாக நாம் இன்றைக்கும் அந்த திட்டத்தை பயன்பெறுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த பெறுவதற்கோடு இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட வேண்டும், இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் அதன் மூலமாக பயன்பெற வேண்டும், வேலை வழங்குபவர்கள் உற்சாகத்தோடு மன அமைதியோடு மன மகிழ்ச்சியோடு இந்த நாட்டிற்காக எனது ஆலை இயங்குகிறது, இந்த நாட்டை காப்பதற்காக எனது ஆலையில் இருக்கிறவர்கள் வேலை பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு வேலை வழங்குவது நான் பெருமிதம் கொள்கின்றேன் எண்ணத்தோடு வேலை வழங்க வேண்டும், அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். இதனை செய்வோம்.
1: விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் பிரதாப் அவர்கள் தமது சிறப்புரையில்,
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா நம்ம எல்லாருமே தொழிலாளர்கள் நலன் சார்ந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் செய்துட்டு இருக்கோம். முக்கியமா அரசு துறையில இந்த தொழிலாளர்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், அவங்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த இபிஎஃப்ஓ மூலியமா ஒரு நோடல் டிபார்ட்மெண்ட் மாதிரி. சோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸை எப்படி வாங்கணும்னு தெரியாது, அவங்களுக்கான ரைட்ஸ் என்னங்கிறது தெரியாது. சோ அது தொடர்பான நிறைய அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் அது தொடர்பான நிறைய நாலேஜ் ஷேரிங் திங்ஸ், நிறைய ஒர்க் ஷாப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமா சொல்லிட்டு இருக்காங்க, மத்திய அரசு மூலியமா. அதையும் இங்க வந்து நம்ம மாநிலத்தில் இருக்கிற அனைத்து இபிஎஃப்ஓ நல பணியாளர்கள் எல்லாத்துக்கும் அதை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அது தொடர்பான விஷயங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் உங்களுக்கான நலத்திட்டங்களை ஆண்டு தொடங்கி வச்சதுக்கு அப்புறம் நம்ம மாவட்டத்திலையும் இங்க வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், பல்வேறு பெனிஃபிட்ஸ் வந்து உங்க எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம். இதே மாதிரி இங்க இருக்கும் ஒவ்வொரு தொழிலாளர்களும் அவர்கள் நலன் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பா பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு செயல்பட்டு வருகிறது, மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்த விழாவினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆபிசர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன்.
1: விழாவில் வாழ்த்துறை வழங்கிய இஎஸ்ஐ துணை இயக்குநர் ஐ விவேக் அவர்கள் தமது வாழ்த்துறையில்,
3: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து மெயின் பர்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சமூக பாதுகாப்பு சட்டம் போரா சோசியல் செக்யூரிட்டி 2020 வந்திருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்துட்டு 9 சட்டங்கள் முன்னாடி இருந்துச்சு, இஎஸ்ஐக்கு தனி சட்டம், இபிஎஃப் தனி சட்டம், டிராபிக்கு தனி சட்டம் இருந்துச்சு, இதெல்லாத்தையும் 9 சட்டங்கள் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் தனி சட்டம் இருந்துச்சு, 9 சட்டம் உள்ளடக்கி தான் இந்த சமூக பாதுகாப்பு சட்டம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேக்ஹோல்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. அத எம்ப்ளாயர்ஸ் வந்து உரிமையாளர்கள், எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளுக்கு இந்த சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சோ நாங்களே பாத்தோம்னா இஎஸ்ஐ சரி, பிஎஃப் சரி, எத்தனை பேர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் அவைல் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாத்தோம்னா ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இஎஸ்ஐல தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் நாகர்கோவில், கன்னியாகுமரி, 4 டிஸ்ட்ரிக்ட் நம்பர் ஆஃப் பயனாளிகள் இஎஸ்ஐ

0: கட்டக்கூடிய பயனாளிகள் எத்தனை பேர்னா 2,50,000 பேர். ஆனா இது அத்தனை பேரும் பெனிஃபிட் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கேப் இருக்கும். என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியாம இருக்கும், அவ்வளவுதான். எதனாலும் பார்த்தா ஒரே கேப், அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் இல்லாதனாலதான் கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈவெண்ட் எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் ஒரு அவேர்னஸ். உங்களுடைய ரைட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். இஎஸ்ஐ எங்களுக்கு பணம் பிடிக்கிறாங்களா, பிஎஃப் எங்களுக்கு பிடிக்கிறாங்களா, எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் எம்ப்ளாயர்ஸ் உரிமையாளர்களோட டியூட்டி என்னன்னா இதை வந்து நீங்க கரெக்டா தெரியப்படுத்தணும். உங்ககிட்ட பிஎஃப் பணத்தை பிடிக்கிறோம், இஎஸ்ஐ பணத்தை பிடிக்கணும் அப்படின்னா எதுக்காக பிடிக்கிறோம், நீங்க என்ன பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணலாம். இஎஸ்ஐ பணம் பிடிக்கணும் நீங்க சொல்லலாம், சிக்னஸ் பெனிஃபிட் இருக்கு. ஒரு விபத்து நடக்குதா, விபத்து நடந்தா லைஃப் லாங் அவங்களுக்கு பென்ஷன் தர மாதிரியான சட்டங்கள் இங்க இருக்கு. ஆனா எத்தனை பேர் தெரிஞ்சதுன்னு கேட்டா ரொம்ப குறையும். ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றது இம்பார்ட்டன்ஸ் வந்து உரிமையாளர்களுக்கு இருக்கு, தொழில் நடத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஐ ஹோப் இந்த மாதிரி ஈவெண்ட் கண்டக்ட் பண்றதுனால என்ன அவேர்னஸ் கிரியேட்டட் அண்ட் எவ்ரி ஒன் சமூக பாதுகாப்புக்கான இதை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி.
1: விழாவில் பங்கெடுத்த தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஒரு சிலரின் கருத்துக்கள் இதோ.
2: பேர் அட்லின் ஜின்சி, ஸ்டாஃபா இருக்க. இப்போதைக்கு இன்னைக்கு 4 பேர் நாங்க வந்திருக்கோம், இன்க்ளூடிங் ஹச்ஆர் வந்திருக்கோம். இங்க வந்து பிரைம் மினிஸ்டரோட வந்து பிஎஃப் ரிலேட்டடான ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு. இப்போ என்னன்னா வந்து லைக் பிரைம் மினிஸ்டர் வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இன்சென்டிவ் மட்டுமே 15,000 வரை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து இது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு வந்து லைக் தேவையான லைக் என்ன சொல்றது, நாங்க வேலை பார்க்கறது
3: புதிய வேலை இந்த ஸ்கீமை இந்த சேலரி பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து டைரெக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டைம் ஒர்க்கருங்க சொல்லும்போது எம்ப்ளாயருக்கு எங்களுக்கு வந்து வேலை கொடுத்தாட்ட ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, அதில் நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இதை.
1: கே அனில்குமார் அவர்கள் நன்றின வில நாட்டு பண்ணுடன் பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய நிகழ்வை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவன நாகர்கோவில் மண்டலம் சார்பில் நடைபெற்ற காணொளி நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வந்தது.
4: நேயர்கள், இதுவரை நேற்று முன்தினம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று புதுதில்லி விஞ்ஞான் பவனில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய நிகழ்வையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவன நாகர்கோவில் மண்டலம் சார்பில் நடைபெற்ற காணொலி நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, நிகழ்ச்சி அமைப்பு DL ஜேக்கப்.

யோகா செய்வோம், நோயற்ற வாழ்வு பெறுவோம். ஒரு மூச்சு, ஒரு மாற்றம். யோகாவால் புதிய வாழ்க்கை, உடல் நலமும் மன அமைதியும் யோகாவின் பரிசு. யோகா இன்று, ஆரோக்கியம் என்றென்றும்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களை, நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக யோகா தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். பகல் 12:55 திரையிசை, பிற்பகல் 1 மணிக்கு சேதி தெரியுமா, 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் நாகர்கோவில் எம் ஐரின் அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். 1:55 திரையிசை, 2:15 நேற்று மாலை திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற 23வது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பரிமாற்றம் செய்த காணொலி நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 2:30 திரையிசை, இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி தொலைபேசி வழி சிறப்பு நேரலை, நேரலையில் யோகா குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் அரசு பத்மநாபபுரம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சுஜன் ஹெபர்ட் அவர்கள். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 முல்லை சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மூலிகை செடிகள் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுங்கான்கடை சி கணேசன் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான் விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி சர்வதேச யோகா தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மகளிருக்கான கோழி வளர்ப்பு பயிற்சிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை. மான்செஸ்டர் ஓல்டு டிராஃபோர்டு கிரிக்கெட் மைதானத்தில் வைத்து இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து ஒலிபரப்பாகும் நேரங்கள் மாலை 6:40 முதல் 7:10 வரை, 7:30 முதல் 8 மணி வரை, 8:05 முதல் 9 மணி வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:10. நேர்களை ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. தூக்கமற்ற இரவுகள் கூட இனிமையாகும் உன் நினைவுகளின் நெருக்கத்தினால். பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்திற்காக மனோ ஜிக்கி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientiously Super Speciality Hospital.
2: இதயம் சுமக்கும் நினைவுகளை சொல்ல வார்த்தைகள் போதாது, உன் மௌன கவிதைகளே பேசும். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நினைவுகளை மீட்டியே இசையாக்கினாய், காயங்களும் மாயமாகும் என்னருகில் நீ இருந்தால். கடல் மீன்கள் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கண்ணதாசன்.

ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். யோகா பாரதம் உலகிற்கு கொடுத்த கொடை. யோகா ஆரோக்கிய வாழ்வின் யோகம். யோகா உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி அடையச் செய்து தெளிவான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. தினசரி யோகா செய்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம்.

நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. பார்வையின் ஆழத்தில் சொந்தம் தோன்றும், அதுவே காதலின் முதல் மௌனம். சின்னத்தாயி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மூலிகை செடிகள் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுங்காங்கடை சி கணேசன் அவர்கள். கேட் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி சர்வதேச யோகா தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மகளிருக்கான கோழி வளர்ப்பு பயிற்சிகள். திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர்.

மௌனத்தில் கூட காதலின் ஓசைகள் கேட்கும் இதயங்கள் இரண்டும் இணைந்திருக்கையில். முதல் மரியாதை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தின தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணும், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கத்துக்கணும். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மன வலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்படும்.

0: அமலுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க் கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூணாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்சோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன.

0: நடைபெற உள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 12:51. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடர்.
1: நலமாய் வாழ்வோம்.
2: சர்வதேச யோகா தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் பீனா திரேஸ் அவர்கள்.
3: குமரி பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் 12வது சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருட யோகா தினத்திற்கான கருப்பொருள் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. இது நீண்ட ஆயுள் மற்றும் நல்வாழ்விற்கு யோகா எவ்வாறு உதவுகிறது என்பதை வலியுறுத்துகிறது. முதலில் ஆரோக்கியமான முதுமை என்பது என்ன என்று பார்ப்போம். ஆரோக்கியமான முதுமை என்பது வயது அதிகரித்தாலும் உடல், மனம் மற்றும் சமூக நலனுடன் சுறுசுறுப்பாக வாழும் நிலையாகும். இது நோய்கள் இல்லாத வாழ்க்கையை மட்டுமல்ல, சுயமாக அன்றாட செயல்களை செய்யும் திறனையும் குறிக்கிறது. ஆரோக்கியமான முதுமையின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், முதலில் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் சத்தான உணவு உட்கொள்வது, தினமும் உடற்பயிற்சி அல்லது யோகா பயிற்சி செய்வது, போதுமான தூக்கம் பெறுவது, உடல் எடையை சீராக பராமரிப்பது, நோய் இல்லாமல் இருப்பது போன்றவை. மேலும் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் மன அழுத்தத்தை குறைத்தல் வேண்டும். தினமும் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மேற்கொள்ளுதல் வேண்டும். எப்போதும் நேர்மறை சிந்தனையை வளர்த்தல், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, பிடித்த புத்தகங்களை வாசிப்பது போன்றவற்றை பின்பற்றும் போது மனது சுறுசுறுப்புடன் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும். சமூக நலம், குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவை பேணுதல், சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது, தனிமையை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருப்பது போன்றவை நல்ல சமூகத்திற்கு ஒரு அடையாளம். இனி நாம் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா பயிற்சி எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போம். இளமையில் உடல் நலத்தை கவனிக்க தவறியவர்களுக்கு முதுமை என்று வரும்போது நோய்கள் கூடவே வந்துவிடுகிறது. குறிப்பாக கை கால் மூட்டுகளில் வலி, வீக்கம் வருவதால் நடக்க முடியாமல் சிரமப்படுகின்றனர். கீழே தரையில் படுத்து யோகா பயிற்சி பண்ணுவதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு நாற்காலி யோகா என்று சொல்லக்கூடிய சேர் யோகா ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. இது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பண்ணக்கூடிய ஒரு யோகா பயிற்சியாகும். மேலும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். யாருடைய துணையுமின்றி பயிற்சிகள் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கு மற்றும் மனதிற்கு நல்ல மாற்றம் வருவதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நடக்க முடிபவர்கள், தரையில் உட்கார்ந்துவிட்டு எழும்ப முடிபவர்கள் சிறு சிறு யோகாசன பயிற்சியை மேற்கொள்வது மிகவும் நல்லது. வெரிகோஸ் பிரச்சனை உள்ளவர்கள் சுவற்றின் உதவியோடு கால்களை செங்குத்தாக தூக்கி வைத்து விபரீத கரணி என்ற யோகா பயிற்சியை மேற்கொள்ளலாம். முதுகுவலி உள்ளவர்கள் புஜங்காசனா, சலபாசனா, சேது பந்தாசனா பயிற்சி பண்ணுவது மிகவும் நல்லது. நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பச்சிமோத்தானாசனா, வக்ராசனா செய்வது மிகவும் சிறந்தது. நின்று கொண்டு தடாசனா பண்ணுவது கொண்டைக்கால் சதை பகுதியை வலுவாக்கும். மூச்சு பயிற்சிகள், குறிப்பாக நாடி சுத்தி மற்றும் பிராமரி பிராணாயமம் பண்ணும்போது மூளையில் உள்ள செரிபிரல் கார்டெக்ஸ் தூண்டப்படுவதால் நினைவாற்றல், பார்வை மற்றும் கேட்கும் திறன் அதிகமாகும். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளவும் அறிவு திறனை வளர்ப்பதற்கும் இது மிகவும் உதவுகிறது. எனவே ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான முதுமைக்கு யோகாவை நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோம்.
2: சர்வதேச யோகா தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் பீனா திரேஸ் அவர்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையாக

0: காரணம். அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
4: குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் மைனா திரைப்பட பாடல்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், 1 மணி ஆயாச்சு. 1 மணினா என்ன, வேற என்ன செய்தி தெரியுமா? இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு என்ன விசேஷம், அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலையில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் யோகாவினுடைய மகத்துவங்கள், அதனுடைய சிறப்புகள், இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் உலகம் முழுவதும்.

0: சர்வதேச யோகா தினம் வந்து ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது. இந்த வருஷம் எத்தனாவது யோகா தினங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இந்த வருஷம் வந்து 12வது யோகா தினத்தை நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதாவது 2014ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐநா சபை, நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யோகா தினத்தை வந்து சர்வதேசமாக யோகாவினுடைய மருத்துவ ரீதியான விஞ்ஞான ரீதியான உண்மைகளை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி. ஆமாம், யோகா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நம்முடைய உடல்நலத்திலே மனநலத்திலே ரொம்ப முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு உணர்ந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாளை வந்து 2014ஆம் ஆண்டு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. உடல் மற்றும் மனநலத்திற்கு வந்து யோகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. தொடர்ந்து ஒரு மனுஷன் வந்து யோகா பயிற்சியில் நம்ம ஈடுபட்டால் நமக்கு வந்து தசை வலிமை பெறுதான், உடலில் வந்து நெகிழ்வுத்தன்மை ஏற்படுது, ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இந்த யோகா நமக்கு கொடுக்குது. சுவாசம் வந்து, சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க யோகா தொடர்ந்து செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு சுவாசம் சீரானதாக இருக்குது. இருதயம் ரொம்ப சிறப்பாக செயல்படுது. இப்படி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அது மாதிரி மனச்சோர்வு, மனப்பதட்டமாக இருக்கிறத, ரொம்ப டென்ஷன் ஆகிறது, மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ இந்த இதுக்கெல்லாமே, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த யோகாசனம் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடம்பினுடைய செயல்பாட்டுக்கு. இந்த ஹார்மோன்ஸை வந்து ரொம்ப அருமையா சீரா செயல்படுத்திய, அதாவது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு எந்த நேரத்துல எவ்வளவு ஹார்மோன்ஸ் சுரக்கணும் அப்படிங்கறது வந்து தாறுமாறுன்னு இருந்தா என்ன ஆயிரும், உடம்பு நாசம் ஆயிரும் இல்லையா, அதையெல்லாம் சீர்படுத்தி உடம்ப வந்து ரொம்ப நல்லா நல்ல நிலையில வந்து வைக்கிறதுக்கு யோகா வந்து உதவுகிறது. இப்படிப்பட்ட யோகாவினுடைய பயன்கள் ரொம்ப அதிகமானது. இந்த யோகாவினுடைய பயன்களை வந்து ஒரு சின்ன விடம்பர இடைவேளைக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வந்து செய்தி தெரியுமால வந்து நம்ம இன்னைக்கு யோகாவினுடைய மகத்துவங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன யோகாசனம் செய்கிறது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சுகாசனா, காலில் வந்து இருக்கிற தசைகளை வலுப்பட செய்ய தாடாசனா, முதுகுத்தண்டை வலுப்படுத்த தனுராசனா, அதாவது வில் மாதிரி இருக்கிற ஆசனம், அதுக்கப்புறம் வந்து செரிமானமின்மை மற்றும் இடுப்பு பகுதியை வந்து வலுப்படுத்துறதுக்காக திரிகோணாசனா, வயிற்றின் தசைகளை வலுவாக்க வந்து பக்ராசனா, கழுத்து முதுகு தோள்பட்டை இந்த பகுதிகள்லாம் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக புஜங்காசனா, இரத்த ஓட்டம் உடம்புல சீராக இருக்கிறதுக்காகவும் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்காகவும் சிரசாசனா, மனம் அமைதி பெறுவதற்கு சவாசனா, நரம்பு மண்டலம் சீராக இயங்க ஹஸ்தபாதாசனா, அது மாதிரி நம்முடைய கைகள் புஜங்கள் தோல் எல்லாமே வந்து ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறதுக்கு வீரபத்ராசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு பலனை வந்து நமக்கு தருது. காலையில எனக்கு நேரம் இல்லைங்க, நானே லேட்டாக தான் எழும்புவேன், இந்த மாதிரியான சாக்கு போக்குகளை வந்து நம்ம சொல்லாமல் நம்முடைய பாரம்பரிய கலை இல்லையா இந்த யோகா கலை, எவ்வளவு உலகம் முழுவதும் இதற்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கும். அப்போ அந்த சிறப்பு மிக்க கலையை இன்னைக்கு இன்னைக்கு என்ன தினம், சர்வதேச யோகா தினம். இந்த சர்வதேச யோகா தினமான இன்றைய தினம் நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவு? இந்த இன்னையிலேருந்து, அதாவது இன்னையில் இன்னைக்கு பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு மாலை பண்ணுங்க, இல்லைன்னா நாளை காலையில் எழும்பி நான் என்ன பண்ணுறேன், இன்றிலிருந்து நான் யோகாசனம் பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பானது இல்லையா. எல்லா நோய்களும் வந்த பிறகு வந்து மருத்துவமனையை நோக்கி ஓடுறதை விட உடலை வந்து நோய் வராமல் பாதுகாக்கிறது எவ்வளோ சிறப்பான விஷயம் அப்படிங்கிற தகவலோடு இன்றைய செய்தி தெரியுமா நிறைவு பெறுகிறது. ஒலிக்க இருக்கும் பாடல் மனிதன் திரைப்படத்தில் இருந்து.

0: வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்றைய காலகட்டத்துல இந்த நிமிஷத்தை நம்ம சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அப்படிங்கறத தாண்டி நாளைய வந்து எப்படி சிறப்பா அமைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல பரபரப்புல இன்றைய நாளை வந்து நம்ம வேகமா கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படி கொண்டு போகும்போது அந்த மனசோட ஆரோக்கியம் பாதிப்புகள் ஏற்படுது. மனம் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ஆரோக்கியமா இல்லாம பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா உடலோட ஆரோக்கியத்தை என்ன பண்ணும், பாதிக்கும். உடலோட ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னா வாழ்க்கையோட ஆரோக்கியம் அப்படிங்கறது கண்டிப்பா நல்லா இருக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்றைய பரபரப்பான ஒரு சூழல்ல மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு சவாலான விஷயம்தான், மறுக்கவே முடியாது. சுத்தி இருக்கக்கூடிய சூழல்கள் அப்படிதான் இருக்கு. அந்த மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வழி என்னன்னா யோகான்னு சொல்லலாம். யோகா மனம் உடல் இரண்டையும் ஒரு ஒருநிலைப்படுத்துதுன்னு நம்ம சொல்லலாம். அது மனசோட ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமானதா இருக்கும். சோ, வாழ்க்கைய ஆரோக்கியமா அமைச்சுக்கிறதுக்காக ஆரோக்கியமான பழக்கங்களை நாம வந்து ஏற்படுத்திக்கணும். அதுல இன்றைய நாள்ல யோகாவை நம்ம கண்டிப்பா சிறப்புப்படுத்தி சொல்லியே ஆகணும், சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் நாகர்கோவில் எம் ஐரின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில வாரந்தோறும் பல்வேறு துறையில இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அனுபவங்களையும் எதிர்காலத்தை நோக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸையும் நம்ம கூட பகிர்ந்து நம்மள நிறைய ஆச்சரியப்படுத்தி இருக்காங்க இல்லையா? இந்த வாரம் நம்ம கூட அவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய தொழில் சார்ந்த, அவங்களுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு சிறப்பான பெண்மணி நம்ம கூட இருக்காங்க. தொழில் முனைவோர் நாகர்கோவில் எம் ஐரின் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: நிகழ்ச்சியோட ஆரம்பமா, பொதுவாவே நம்ம நிகழ்ச்சியில ஆரம்பம்னாலே வந்துட்டு உங்களுடைய ஆரம்பம், வாழ்க்கையோட வளர்ச்சியோட ஆரம்பம் அப்படிதான் நம்ம கேட்போம். சோ உங்களுடைய கல்வி காலம், உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை, அதை பத்தி சொல்லலாமா மேம்?
1: ஆக்சுவலா நான் என்னோட பள்ளி படிப்பு டதி ஸ்கூல்ல தான் முடிச்சேன். என்னோட காலேஜ் வந்து நகர்கோயில், சொந்த ஊர் இதுதான். ஆனா மேரேஜ் பண்ணி கொடுத்தது திருநெல்வேலி. இங்க வந்து நான் நகர்கோயில் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் வந்து வேலைக்கு எதுவுமே போகாம தான் இருந்தேன் ரொம்ப வருஷம். ஆக்சுவலா கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல மெடிக்கல் ஷாப்லாம் இருந்துச்சு. அப்போ ஒரு 8 இயர்ஸ் அது மெடிக்கல் ஷாப்பு நடத்திட்டு தான் இருந்தோம். அப்புறம் பொண்ணு வந்து எனக்கு ஸ்பெஷல் சைல்டு. ஸ்பெஷல் சைல்டு மீன்ஸ் எம்ஆர். அவ நடக்கிறதுக்கு பேசுறதுக்கு எல்லாமே ரொம்ப லேட் ஆச்சு. அதனால நான் திருநெல்வேலியில இருந்து இங்க ஷிஃப்ட் ஆனேன். என்னன்னா அங்க நான் இருந்தது ஒரு கிராமம். அங்க பிள்ளைக்கு சரியான அந்த மருத்துவ ஃபெசிலிட்டி இல்லைன்னா அங்க இருந்து நாகர்கோயில் தான் வர வேண்டிய சூழ்நிலை இல்ல. திருநெல்வேலி சிட்டிக்கு தான் போனோம். சரி ஓகே, அவளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுனால நான் நாகர்கோயில் வந்து, அந்த டைம் எனக்கு வேலைக்கெல்லாம் போக முடியல. ஏன்னா பிள்ளைய கேர் பண்றதே எனக்கு பெரிய வேலை. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பிளஸ் அந்த எஜுகேஷன், இப்போ வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கா. அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அவ தன்னாலே அந்த வேன் ஏறி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச பிறகுதான் என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆபீஸ்ல தான் நான் ஒரு 6 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த அங்கிருந்து நான் வெளியே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால அங்கிருந்து வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு பேங்க்ல, ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணேன். அங்கேயும் ஒர்க் செட் ஆகல. ஆக்சுவலா எந்த ஒர்க்குமே இதாகல. ஆபீஸ் ஒர்க் மட்டும் இல்ல, நான் என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறதுக்காக நான் ஒரு மீன் கடையில வேலை பார்த்தேன். அங்க ஃபிஷ் டெலிவரி, வீடுகளுக்கு ஃபிஷ் டெலிவரி கொடுக்கறது. எந்த வேலைனாலும் நம்ம வேலை செய்யணும். என்னோட எண்ணம் என்னன்னா, நம்ம உழைக்கணும், நம்ம உழைப்புல நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட எய்ம். என்னன்னா, நான் ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிறது கூட அடுத்தவங்கள்ட்ட நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனா அப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் நிறையவே. அதுல இருந்துதான் நான் மீள்றதுக்காக அந்த மீன் கடைக்கு போனாலும், ஈவினிங் கடையில இருந்து வந்த பிறகு வீட்லயும் நாங்க இந்த ஃப்ரெஷ் ஜூஸ், ஜீர்தண்டா, ரோஸ் மில்க் அதெல்லாம் செஞ்சு எங்க கடை ஒண்ணு இருக்கு, அங்க சேல்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி சும்மா இருக்கிறது கிடையாது.
0: அதாவது ஆரம்பிச்சதன் முதல் உங்களுடைய அந்த ஒரு உழைப்பு, அந்த உழைக்கிற விஷயம் மட்டும் நிக்கவே இல்ல, தொடர்ந்து உங்களை பேச்சுல தெரிஞ்சுட்டே இருக்கு. ஆனா வந்துட்டு தந்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பணமோ, இல்ல ஒரு கணவர் நம்மளுடைய சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய பணமோ, ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதுக்கும் நம்ம சுயமா சம்பாதிச்சு ஒரு 10 ரூபாய் நம்ம வந்துட்டு நம்மளுடைய செலவுக்காக கொடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே தனிதான். அதை நீங்க ரொம்பவே அருமையா சொன்னீங்க மேம். இப்ப இத்தனை ஸ்ட்ரகிள்ஸ், இவ்வளவு பணிகள், நீங்க பல துறைகள்ல பல வேலைகள் பாத்திருக்கீங்க இல்லையா, நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆனா வந்துட்டு இப்படி நம்ம வந்துட்டு இந்த துறைக்கு தான் போனோம், இது நமக்கு நல்லா பண்ணலாம் அப்படின்னுட்டு நீங்க ஒரு உணவு சார்ந்த அந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு எது காரணமா இருந்துச்சு, அது எப்ப தொடங்குனீங்க?
1: காரணமா இருந்தது என்னன்னா, நாங்க வீட்லயே பொதுவா நாங்க பெரிய ஃபேமிலி. மேக்சிமம் சின்ன வயசுல இருந்தே அப்பா எதுனாலுமே எனக்கு எங்களுக்கு ஹோட்டல்ல வாங்கி தரதுக்கு விரும்ப மாட்டாங்க. நாங்க 5 பிள்ளைங்க. அப்ப ஹோட்டல்ல இருந்து வாங்கினா பிள்ளைங்களுக்கு வயிறு நிறையாதுன்ட்டு அப்பா என்ன வீட்லயே செய்வோம். பரோட்டாவா இருந்தாலும் சரி, பிரியாணியா இருந்தாலும் சரி, அப்படி. அப்புறம் நான் புகுந்த வீட்டுக்கு போன இடத்துலயும் நாங்க எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் நாங்க வீட்லயே சமைக்கிறது. அந்த இதுல இருந்தா நம்ம கொஞ்சமா செய்யும் போது எவ்வளவு மசாலா போடுறது, நிறைய செய்யும் போது எவ்வளவு இது, அந்த இதெல்லாம் அப்பதான் எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆச்சு. வீட்லயுமே நாங்க இப்ப கூட எங்களுக்கு ஒரு பொருள் செஞ்சு சாப்பிடணும், ஜஸ்ட் ஒரு கேக் செய்யணும்னா கூட நான் நல்லா ஹோம் பேக்கிங் பண்ணுவேன். ஒரு பர்த்டே கேக்னாலும் வீட்லயே பண்றதுதான், அதுனா செலுக்கி செலுக்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி அந்த ஒரு தாட்டு தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஒரு எண்ணத்துல நாங்க ட்ரக் ஒன்னு வச்சிருந்தோம், ஃபுட் ட்ரக். அதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இனிஷியல். அதுதான் என்னோட தம்பி தான் அது ஆரம்பிக்கணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்து, அவனுக்கும் அந்த ரொம்ப ஆசை உண்டு. என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணதுல ஒரு ஆளு அவன் தான். நான் ரொம்ப ஒரு வேலையுமே செட் ஆகாம அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ள நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தது அவன் தான். அது நான் எங்கனாலும் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நாங்க அதை ஆரம்பிச்சோம். அது ஆரம்பிச்சு போயிட்டு இருந்துச்சு, ஆனா அது பார்ட்னர்ஷிப்ல பண்ணினது ஒரு பெரிய மிஸ்டேக். அதனால அது டிராப் ஆச்சு. அதுல நாங்க நிறைய டிஷஸ் போட்டிருந்தோம். அதுல மெயினா நாங்க போட்டிருந்தது இந்த பிரியாணி. இந்த பிரியாணி பிளேவர் நிறைய பேருக்கு பிடிச்சது. அது டிராப் ஆன உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பிரியாணியாவது எங்களுக்கு நீங்க போடலாமே அப்படின்னு. அப்பதான் சரி, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அந்த பிரியாணி போடணும்னு ஒரு ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். ஆனா நமக்கு அதுக்குள்ள முதலீடு பண்றதுக்கு கையில காசு எல்லாம் கிடையாது. அப்போ என்னோட இன்னொரு பிரதர் வந்து இந்த டிஸ்டிலரி ரோட்ல தான் சர்பத் ஸ்டால் உண்டு, அது என்னோட ஓன் பிரதர், பெரிய தம்பி. ஃபர்ஸ்ட் கடை கூட கிடையாது, நீங்க நம்புனா நம்புங்க, கடை கிடையாது. அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் முத முத நாங்க 6 கிலோ ரைஸ்ல பிரியாணி செஞ்சு கொண்டு வச்சோம். எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் தம்பி அதை ஜஸ்ட் வந்து புதுசா ஒரு ஈவினிங் ஒரு பிரியாணி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு வீடியோ எடுத்து போட்டான் தம்பியோட ஃப்ரெண்டு. அதுல இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த பிரியாணிக்கு ஆளு தேடி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு.

0: ஓகே ட்ரக்ல போட்டிருந்தவங்க தான் இதுல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. அப்புறம் அப்படியே கஸ்டமர்ஸ் வந்தாங்க. விதின் ஒரு 10 to 15 days எங்களுக்கு கடை ரெடி ஆச்சு. காட்ஸ் கிரேஸ், கடை ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல கடை தொடங்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால கடை நல்லபடியா போயிட்டு இருக்கு.
1: ஓகே, ஒரு 6 kilograms அரிசியில வந்து அது
0: ஆரம்பிச்சது
1: இல்லையா? இப்போ அது அதோட படிப்படியா வளர்ந்து இப்ப எத்தனை கேஜில இருக்குங்கறத அந்த படிப்படி வரிசைப்படி அதை விளக்க சொல்லலாம்.
0: இப்ப அது நம்ம என்னன்னா இப்போ டெய்லி வந்து நம்ம 2 வட்டம் 3 வட்டம் போடுற அளவுக்கு நம்ம பிசினஸ் தான் இருக்கு.
1: ஓகே, ஆனா வந்து இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு இல்ல ஒரு 10 பேர் 20 பேருக்கு சமைக்கும் போது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சமைக்கலாம். ஆனா கொஞ்சம் நிறைய பேருக்கு சமைக்கணுங்கிறப்ப அதற்கான என்ன சொல்றது, அதற்கான இடம் வேணும், அதற்கான இந்த என்ன சொல்றது பாத்திரங்கள் எல்லாம் வேணும். கண்டிப்பா வேலைக்கும் தேவைப்படுவாங்க, எல்லா ஒர்க்கையும் ஒருத்தர் 2 பேர் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அதை சமாளிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போடும் போது
0: ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நானும் தம்பியும் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஹெல்ப்புக்கு 2 பேர் வந்தாங்க. அப்புறம் நாங்க ஷாப் எடுத்த பிறகு இன்னும் நமக்கு மேன் பவர் ஜாஸ்தியா தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பசங்க, அப்புறம் என்னோட பையன், தங்கச்சி பையன், எல்லாருமே அதுல ஹெல்ப் பண்றது. அது போக வேற பசங்களும் எடுத்து போட்டிருக்கோம். எந்த ஆர்டர் எவ்வளவு பிரியாணினாலும் ரெடி பண்ணி குடுக்கற அளவுக்கு மேன் பவர் வச்சிருக்கோம்.
1: ஓகே, ஆர்டரின் பேரிலும் நீங்க செஞ்சு கொடுக்கறீங்க. இப்போ பிரியாணினாலே அது ஒரு அது எல்லாருக்குமே அந்த பேரை கேட்டாலே அது மேல ஒரு ஃபீலிங். கரெக்டா சொன்னீங்க. இப்ப அதுல நிறைய விதமான பிரியாணி இருக்கு இல்லையா? நீங்க என்னென்ன விதமான இது
0: நம்ம எல்லாமே போடுறோம். நம்ம பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சண்டே வந்து சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. நமக்கு மட்டன் பிரியாணியும் நல்லா ஆர்டர்ஸ் வரும். அப்புறம் சிக்கன் பிரியாணியும் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் மேக்ஸிமம் நமக்கு சிக்கன் பிரியாணி ஆர்டர்ஸ் ரெகுலரா வந்துட்டே தான் இருக்கு.
1: ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட பண்ணிட்டு
0: பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் இந்த நேரஸ்தான வீடு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
1: இப்போ வந்துட்டு உள்ளூர்ல மட்டும் தானே, வெளியூருக்கு கூட நீங்க போய் ஆர்டர் எடுத்து பண்றீங்களா? எப்படி மேம்?
0: நம்ம இப்ப இப்போதைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இனி ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஒரு பிரான்ச் நிறைய இடங்கள்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து நம்மள மாதிரி பெர்ஃபெக்டா நம்மள மாதிரி ஒரு ஜெனியூனா பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. சோ நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஃபியூச்சர்ல இப்படி வேற பிரான்சஸ் வேற இடங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு.
1: ஓகே, இப்போ வந்து நீங்க செஞ்சு எடுத்துட்டு போவீங்களா இல்ல அந்த பிளேஸ்ல போய் செய்யற மாதிரி?
0: பக்கத்துலயே தான் நம்ம 2 ஷாப் இருக்கு. ஒரு ஷாப் கிச்சனா யூஸ் பண்றோம், அடுத்தது உள்ளது டைனிங் யூஸ் பண்றோம். பார்சல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அது தனியா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். சிலவங்க அவங்க வண்டி கொண்டு வந்து எடுத்துட்டு வருவாங்க, இல்ல சிலவங்களுக்கு நாங்களே போய் நாங்க டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு கடை தான் இருந்துச்சு. அப்புறம் இப்ப இந்த கேஸ் தட்டுப்பாடு எல்லாம் வந்துச்சு, அந்த டைம் எங்களுக்கு விறகடுப்புல சமைக்கிறதுக்குள்ள இந்த பிளேஸ் இல்ல. அப்போ பக்கத்து கடைய அது எங்களோட ரிலேஷன் அவங்க தான், அவங்க கொடுத்தாங்க. நாங்க கஷ்டப்பட்டத பாத்துட்டு அவங்க ஓகே அதுல சமைச்சுக்கோங்க. அதுல இப்போ விறகடுப்புல இப்ப சமைக்கப்ப செம்ம பிளேவர் எல்லாம் செம்மையா இருக்கும் நம்ம கடை பிரியாணி. நீங்களும் வாங்க எங்க கடைக்கு.
1: ஓகே, ஆனா விறகடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் எல்லாமே வந்து ஹீட் ஒரே மாதிரிதான், உண்மையிலே அதுல வித்தியாசம் இருக்கா?
0: இல்ல, கண்டிப்பா இருக்கு. விறகடுப்புல சமைக்கிறது அது எல்லாமே ஈவனா ஒரு பிளேவர் வந்துட்டு. இப்ப கேஸ் அடுப்புலங்கும் போது சென்டர்ல கொஞ்சம் இதாகும், ஆனா இது அப்படி இல்ல, ஈவனா எல்லாமே அடி பிடிக்காம அது ஒரு தனியா அது ஒரு விறகடுப்புல கஸ்டமர்ஸே சொல்றாங்க. இப்போ விறகடுப்புல நீங்க தம்மு போடுறது அவ்வளவு டிஃபரெண்டா டேஸ்டா இருக்கு, இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு.
1: ஓகே மேம், இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இப்ப கேஸ் இல்லனா டக்குனு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா அதில் டக்குனு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது,
0: அதுக்கேத்த மாதிரி நாங்க அந்த விறகெல்லாம் எடுத்து மாத்திரும். டைம் தெரியும் நமக்கு, இதுக்கப்புறம் எனக்கு ஹீட் வந்து கம்மியா வேணும். அப்ப அது ஒரு பர்டிகுலர் இது ப்ராசஸ் வரைக்கும் தான் எனக்கு ஹீட் ஜாஸ்தி வேணும். அதுக்கப்புறம் விறகு கட்டையெல்லாம் வெளியே எடுத்துருவோம்.
1: இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் பண்றோம், ஆனா தினமும் பண்ற மாதிரினா கஸ்டமர்ஸ் ரெகுலரா வந்து வாங்குறாங்களா மத்தியானத்துக்கு?
0: கண்டிப்பா ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு நிறைய, ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் நிறையவே. எங்க கேரளால இருந்து எல்லாம் மெனக்கெட்டு வராங்க பாலக்காடு. அங்க அது என்னன்னா நிறைய இன்ஃபுளுன்ஸ் வேற. நம்ம எதுவுமே காசு கொடுத்து ப்ரமோஷன் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது மேம். ஆனா அது எப்படி தெரியல, அவங்களே டேஸ்ட் பண்ணி அவங்களே, எங்களுக்கே தெரியாது வீடியோ எடுத்து போடுறது. அது பாத்துட்டு அவங்க வந்து கேரளால இருந்து லாஸ்ட் வீக் எல்லாம் ஒரு 3-4 ஃபேமிலிஸ் கேரளால இருந்து மெனக்கெட்டு வந்திருந்தாங்க. வந்து சாப்பிட்டுட்டு அவ்வளவு உண்மையாவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ ஒரு உணவு சார்ந்த அப்படின்னு வரும்போது பொதுவாகவே எந்த ஒரு பிசினஸ் நம்ம தொடங்கும் போதும் அதுக்கான உரிமங்கள் இருக்கும், அதுக்கான லைசன்ஸ் வாங்கணும், அனுமதிகள் இருக்கும். இப்போ உணவு சார்ந்துன்னா அதற்கான கட்டுப்பாடுகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க அதுக்கான உரிமங்கள்லாம் எப்படி வாங்குனீங்க?
0: நம்ம நகராட்சியில தான் அந்த FSSI சர்டிபிகேட் அதெல்லாம், அதுக்கப்புறம் அது ரினியூ பண்றது அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சில விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, இந்த இது அதாவது அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் நீட்டா வைக்கிறது. அவங்க அடிக்கடி செக்அப்க்கும் வருவாங்க. நம்ம கடையை பொறுத்தளவு நம்ம அன்னைக்குள்ளது அன்னைக்கு சேல்ஸ் ஆயிரும், அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆகலனால நாங்க அதை வந்து வெளியே தான் போடுவோம்.
1: இப்போ இவ்வளவுக்கு நிறைய பண்ணும்போது அதுல ஏதாவது

0: ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஏதாவது டேஸ்ட்ல கொஞ்சம் ரெடி ஒரு உப்பு காரம் கூட்டிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும், இல்ல ஒருவேளை சாப்பாட்டு ரைஸ்ல ஏதாவது ஓவர் குக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா, அது வந்து சேலுக்குன்னு போகும்போது அது 100% பெர்ஃபெக்டா இருக்கிறத எதிர்பார்ப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அந்த மாதிரியான சூழல்லாம் நீங்க எதிர்பார்த்து?
1: ஒரு வாட்டி நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன். ஆக்சுவலா நாங்க வந்து உப்பு எல்லாமே ஒரு ரெகுலரா ஒரு இதுலதான் போடுவோம், இதுக்கு இவ்வளவுதான் அப்படிதான் போடுறது. ஒரு வாட்டி எனக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன்ல நெருத்து வச்சுட்டு நான் அது போடுறதுக்கு மறந்துட்டேன். கடைசி தம்பு போடும்போதுதான் ஞாபகம் வருது, அது போட்டா அது டோட்டல் பிரியாணியுமே ஸ்பாயில். அன்னைக்கு கடை க்ளோஸே பண்ணிட்டோம், அது குடுக்கல கஸ்டமர்ஸ்க்கு, நம்ம குடுக்கல. ஆனா மத்தபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வந்தது இல்ல.
0: ஓகே, ஒரு பிசினஸா நம்ம பண்ணும்போது அதுல எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனத்துல வைக்கணும்? ஏன்னா நம்மளை நம்பி வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு நம்ம வந்து கரெக்டான ஒர்த்தான விஷயங்களை கொடுக்கணும், அதே நேரத்துல நம்மளோட பிசினஸே டெவலப் பண்ணணும். அப்படிங்கிற பட்ஜெட்ல ஒரு பிசினஸா நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும் முக்கியமா?
1: கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளஸ் குவான்டிட்டி. அவங்க குடுக்கற அந்த விலைக்கு நம்ம குடுக்கற அந்த பொருள் வந்து தரமானதாவும் இருக்கணும். அவங்களுக்கு வயிறு நிறைய பசியோடி வர்றவங்க அது வயிறு நிறைய இருக்கணும். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சாராம்சமே அதுதான். எங்களுக்கு தம்பி அதுதான் நினைப்பான், நானும் அதுதான் நினைக்கிறது. அதுக்கு நம்ம என்னைக்குமே அந்த விஷயத்துக்கு தடை போட்டுறக்கூடாது. இன்னொன்னு நம்ம அந்த பீசஸ் எல்லாமே கரெக்டா குடுக்கறது குறைஞ்சிடக்கூடாது. நம்ம கடைய நீங்க வந்து கேட்டா கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க அந்த கடைக்கு போனா வயிறு நிரம்ப சாப்பிடலாம், இந்த மாதிரி நல்ல திருப்தியாவே இருக்கும். அது ஒண்ணு கவனிக்கணும். அப்புறம் கஸ்டமர் ஏதாவது கூடுதல் குறைகள் நம்மகிட்ட சொன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிடணும். பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அது இல்லாம பாத்துக்கலாம். என்ன சொல்லுவாங்க, சில கஸ்டமர் உப்பு கம்மியா இருக்கு சொல்லுவாங்க, சிலவங்க அது என்னன்னா சில டைம்ல அந்த அடியில வரும்போது சில இது உப்பு ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்ல மசாலா ஜாஸ்தியா இருக்குமாங்க. சில நேரம் அந்த அடியில சில நேரம் சைட்ல அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை நம்ம வந்து கேர் பண்ணி பாத்துக்கணும். அது சில கஸ்டமர் வெல்விஷஸ் சொல்றாங்க நம்மகிட்ட, சில டைம் மேக்சிமம் அப்படி இருக்காது, சில டைம் சொல்றத கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் சில விஷயங்கள். மத்தபடி கஸ்டமர் கேர் நம்ம ரொம்பவே பண்றது உண்டு நம்ம கடையில. அதே மாதிரி நாங்க காம்ப்ளிமெண்டா நல்லி கொடுப்போம், நல்லி அது ரொம்ப ஃபேவரட், சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அதெல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட் தான், அதுக்கெல்லாம் காசுலாம் கிடையாது. அதெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஒரு சந்தோஷம் தான். அது நாங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு போனாலும் கண்டிப்பா அதை நாங்க மாத்த மாட்டோம் அந்த காம்ப்ளிமெண்ட.
0: ஓகே மேம், அதாவது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க திருப்தியா கொடுப்போம் அப்படின்ட்டு. அது எந்த பிசினஸ் பண்ணாலும் அதுல வந்து சம்திங் இருக்கும். ஆனா சாப்பாடுன்னு வரும்போது அல்ல, டேஸ்ட் ஒரு விஷயம்னா திருப்தியா கொடுக்கறது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்துட்டு அந்த வார்த்தையை அழகா உபயோகப்படுத்துறீங்க. அந்த சாப்பாடு நம்ம பிசினஸ், அதை தாண்டி அவங்களுக்கு திருப்தியா கொடுக்கணும், அது ஒரு சிறப்பான எண்ணம். அது தொழில் மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஈடுபாடு தானே அதுவும். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு மதியம் அண்ட் ஈவினிங்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க அப்படிதானே? சோ சண்டே வரைக்கும் நீங்க வந்துட்டு மெனு வச்சிருக்கீங்க, ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கீங்க. சோ இதுல உங்களுக்கான டைம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஃபேமிலி இருக்கும், பிள்ளைங்களை பாக்கணும், இந்த விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: அதாவது சண்டே ஈவினிங் பிறகு நம்ம கடை போடுறது இல்லையா, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பிறகு நான் ஒரு ஃப்ரீ பேர்டு தான். அதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா நான் வந்து புல்லட் ஓட்டுவேன். அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது எனக்கு ஒரு ட்ரீம். சோ அந்த சண்டே ஆனா அந்த 2:30-3 மணிக்கு மேல என் மைண்ட் அது மேல போயிடும். என் புல்லட் எடுப்பேன், எங்கனையாச்சும் போயிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிறது இருந்தா போட்டோ ஷூட், வீடியோஸ் அந்த மாதிரி, அதுல ஒரு ஹாப்பினஸ். அது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். ஒரு வாரம் உள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நான் இந்த புல்லட் ரைடு போயிட்டு இருக்கேன்ல அதுல நான் குறைச்சிருவேன். அப்புறம் பிள்ளைங்களையும் பையனும் சில டைம் கூட வருவான். பொண்ணு ஸ்பெஷல் சைல்டுனால அவ புல்லட்ல இன்னும் அவளை கூட்டிட்டு போலாம் போவேன், ஆனா வந்து கொஞ்சம் பயப்படுவா. மத்தபடி சாதா ஸ்கூட்டில எங்கேயாச்சும் திடீர்னு பிள்ளைங்களை கூட்டிட்டு போறது எடுக்கிறது அந்த மாதிரி. வேற அன்னைக்கு சண்டே மத்தியானம் சாயங்காலத்துக்கு மேல நமக்கு அதுதான் என்னோட லைஃப்.
0: இப்ப வந்துட்டு இப்ப எங்கேயாவது வெளியில போனோம்னாலே யாராவது வந்து கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம பொண்ணுங்களுக்கு பொதுவாவே இருக்கும். பாத்து பாத்து பண்ணுவோம். நம்ம வந்துட்டு தைரியமா நம்ம இந்த இடத்துக்கு போனோம் சரி போயிட்டு வரோம் அப்படின்னு பைக் எடுத்துட்டு போற அந்த ஃபீல் எப்படி இருக்கு?
1: சமாது அது யாரு மெயினா மேம், ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சின்ன பிள்ளைல இருந்து வளரும் போது நம்ம அப்பா சார்ந்து அப்பா எல்லாம் பாத்து பாத்து செஞ்சிருப்பாங்க. எங்க அப்பா அப்படிதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு வரும்போது எங்க வீட்டுல நான் தான் முத பொண்ணு, எனக்கு அடுத்தது இன்னொரு தங்கச்சி, அப்புறம் தான் தம்பி மாதிரி எல்லாம். அப்பவே என்னன்னு தெரியல, என்ன ஒரு ஆம்பளை மாதிரி அப்ப வளர்த்துட்டாங்க. நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அப்பாட்ட வண்டி கேட்டேன். ஸ்டார்டிங்ல எல்லாம் சில நாள் அப்பாதான் காலேஜ் கொண்டு விட்டுருக்காங்க எடுத்திருக்காங்க. ஆனா நான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அப்பா எனக்கு வண்டி எடுத்தது. அப்பவே வண்டியில தான் போவேன். அதுல இருந்தே நம்ம வந்து சில விஷயங்களுக்கு சில விஷயங்கள்ல இப்ப மேக்சிமம் நிறைய விஷயங்கள் நம்ம யாரையும் சார்ந்து இருக்க கூடாது, சார்ந்து இல்லாம இருக்கவும் முடியாது. ஆனா இவங்க இல்லைன்னா என்னால முடியாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது கிடையாது. அதுதான் நான் மத்தவங்களுக்கும் நம்மள பாக்கும்போது மத்தவங்கள

0: தான் நினைக்கணும், அவ விஷயத்த அவ பாத்துக்கிறா அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான் நான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ரொம்பவே சிறப்பா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: மிக்க நன்றிமா.
2: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் நாகர்கோவில் எம் ஐரின் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். யோகாசனங்கள் வரும்போது அதுல எளிமையானதும் இருக்கு, ரொம்ப நேர்த்தியான பயிற்சி எடுத்து செய்யக்கூடிய யோகாசனங்களும் இருக்கு. நம்மளுடைய வயதிற்கேற்ற, நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியத்திற்கேற்ற சரியான யோகாசனங்களை வந்துட்டு முறையா மருத்துவர்கள்ட்டயோ பயிற்சியாளர்கள் கிட்டயோ கேட்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும். இதுவும் அதுல ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த நம்ம நல்லபடியா தொடங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தானாவே அது சிறப்பா நடக்கும். அடுத்ததா வருது நமக்குள்ளே.
3: அடடே, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கால ஆட்டி ஆட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கல. நிலா, நீ என்ன பண்ற?
1: பார்த்தா தெரியலையா, இதுக்கு பேருதான் பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ். உங்களுக்கு தெரியாதா?
3: பட்டர்ஃபிளை எக்ஸசைஸா?
1: அதான் பட்டாம்பூச்சி எக்ஸசைஸ் சொல்றேன்.
3: நான் ஆங்கிலத்துல சொன்னதை நீ தமிழ்ல சொல்ற, அப்படிதானே? அத பத்தி விவரமா சொல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு.
1: நம்ம யோகாசனத்துல பாத்தோம்னா இத பத்த கோணாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து பொண்ணுங்க பண்ண அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் நானும் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்த மெயின்டைன் பண்ணலாம்னு பாக்குறேன்.
3: பேரே புதுசா இருக்க, என்ன வித்தியாசமா சொல்ற?
1: இன்னைக்கு யோகா டே இல்ல, அதான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க ஏதோ கேட்டீங்களே.
3: ஆமா, பொண்ணுங்களுக்கு ஏதோ இத பண்ணுனா பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னீங்க, என்ன அது?
1: பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நம்ம ரெகுலரா பண்ணும் போது இடுப்பு, தொடை, அப்புறம் கீழ் வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய தசையோட நெகிழ்வு தன்மையை வந்துட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறவங்க, குடும்ப பொண்ணுங்க கூட சொல்லலாம், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதோட மாணவிகள், நம்ம காலேஜ்ல படிக்கக்கூடிய இளம் பெண்கள் கூட இத பண்ணலாம். எல்லா பொண்ணுங்களுக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸா இருக்கும்.
3: சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இந்த எக்ஸசைஸ் வந்து முறையா எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறாங்க.
1: சிம்பிளா சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் முதல்ல தரையில நேர உட்காரணும், அதுக்கப்புறம் ரெண்டு பாதங்களையும் ஒன்னா சேர்த்து அந்த பாதங்களை நம்மளுடைய ரெண்டு கைகளால அழகா புடிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு முட்டுகளையும் பட்டர்ஃபிளை மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணணும். பட்டர்ஃபிளையோட ரெக்கை மாதிரி நம்ம மூவ் பண்ணும் போது அதுதான் பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ்.
3: எப்படி உட்கார்ந்து இருந்துகிட்டு, நீ சொல்றது உட்கார்ந்து இருக்க சொல்ற, அப்படிதானே? இருந்துட்டு அந்த கால்களை ரெண்டையும் மடக்கி நம்ம உள்ள கொண்டு வந்துடணும், அப்படிதானே?
1: கரெக்டா.
3: உள்ள கொண்டு வச்சு அப்படி இருந்துட்டு அப்படி நெருக்கி பிடிச்சு இப்படி பட்டர்ஃபிளை மாதிரி அங்கே எங்கேயும் அசைக்கணும்.
1: இதனால இடுப்பு, தொடைப்பகுதியில இருக்கக்கூடிய தசையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும். இதை நம்ம ரெகுலரா பண்ணும் போது நமக்கே ஒரு உடம்புக்கு நல்லா இருக்கும், அதனால மன அழுத்தம் கூட குறையும் அப்படின்னு சொல்றாங்க.
3: ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும்னு சொல்லு.
1: ஆமா, நம்மளுடைய பிளெக்சிபிலிட்டிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
3: சரி, நீ இந்த பட்டர்ஃபிளை ஆசனம், இந்த யோகா வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்ட, ஆனா எல்லாருமே பண்ணலாமா? இப்ப யாராவது உடல்நிலை சரியில்லாம இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் பண்ணலாமாப்பா?
1: பொதுவா எல்லாரும் பண்ணலாம், ஆனாலும் இந்த இடுப்பு முழங்கால்ல ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்றதுதான் பெஸ்ட்.
3: கண்டிப்பா.
1: நம்ம நார்மலா இருக்கும்போது பரவாயில்ல, இயல்பா பண்ணிருவோம், ஆனா ஒரு வயசுக்கு மேல இருக்கும்போது நமக்கு அது வேற எந்த விளைவுகளும் ஏற்படுத்திடக்கூடாது இல்லையா. இடுப்பு முழங்கால் எல்லாம் காயம் பட்டிருக்கும், சிலருக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது மருத்துவரை அணுகிக்கிட்டு பண்றதுதான் கரெக்டா இருக்கும்.
3: இப்ப சிலவங்களுக்கு முதுகு பிரச்சனை கூட இருக்கும் இல்லையா, டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்களாட்டு பண்ணக்கூடாது, அப்படிதானே?
1: கண்டிப்பா.
3: சரி, நீ சொன்ன ஆர்வத்துல நானும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு கை பிடிச்சு தூக்கி விடுதியா?
1: நானே கொஞ்ச நேரமா எப்படி எழும்புறது, யாராவது வருவாங்களான்னு தான் பாத்துட்டு இருந்தேன். வந்த நீங்களும் ஆர்வ கோளாறுல உடனே உட்கார்ந்துட்டீங்க. பாப்போம், வேற யாராவது வர்றாங்களான்னு பாப்போம்.
2: இளமை காலத்திலே நம்ம வந்துட்டு யோகா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, தொடர்ச்சியா யோகா செஞ்சோம்னா நம்மளுடைய முதுமை அப்படின்னு வரும்போது கூட நம்மளுடைய உடல் நம்ம விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நமக்கு வளைந்து கொடுக்கும். அந்த மாதிரி யோகாவால ஒரு முதுமை பருவத்திலயுமே நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுல யோகாசனங்கள் செய்யக்கூடிய பலரை நாம சந்திச்சிருக்கோம், சரிதானே? நாளைக்காக ஏதேதையோ நினைச்சு நம்ம டென்ஷன் ஆகும் போது நம்மளுடைய நாளைய ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு இந்த நல்ல விஷயத்த தொடங்கலாமே, கரெக்ட் தானே? அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
4: இன்றைய சாதனை பெண்மணி

0: பகுதியில் மரங்களை நட்ட மகத்தான பெண்மணி தேவகி அம்மா குறித்துதான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மனிதர் தனியாக ஒரு காட்டை உருவாக்க முடியுமா என்ற கேள்விக்கு தனது வாழ்க்கையால் பதிலளித்தவர் கேரளாவைச் சேர்ந்த தேவகி அம்மா. 90 வயதை கடந்த பிறகும் தனது பசுமை பணியால் நாடு முழுவதும் பாராட்டப்பட்ட இந்த பெண்மணி 2026 பத்மஸ்ரீ விருது பெற்றார். தேவகி அம்மாவின் வாழ்க்கை எளிதானதாக இருக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு விபத்து அவரது வாழ்க்கையை மாற்றியது. ஆனால் அந்த துயரத்தை அவர் தோல்வியாக ஏற்கவில்லை, மாறாக அதை ஒரு பெரிய தொடக்கமாக மாற்றினார். தனது வீட்டை சுற்றியிருந்த வெறிச்சோடிய நிலத்தில் தினமும் ஒரு மரக்கன்றை நடத் தொடங்கினார். ஒரு நாள் ஒரு கன்று, அடுத்த நாள் இன்னொரு கன்று, இப்படியாக பல ஆண்டுகள் தொடர்ந்து உழைத்தார். இன்று அந்த வெறிச்சோடிய நிலம் தபோவனம் என்ற பெயரில் பரந்த பசுமைக்காடாக மாறியுள்ளது. அங்கு 1000 மரங்கள், அரிய மூலிகை செடிகள், பறவைகள் மற்றும் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. தேவகி அம்மாவின் வெற்றியின் ரகசியம் என்ன? பணம் அல்ல, அதிகாரமும் அல்ல, கல்வி பட்டங்களும் அல்ல. அவருடைய வெற்றியின் ரகசியம் தொடர்ச்சியான முயற்சி. சிறிய செயல்களும் தொடர்ந்து செய்யப்படும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியுள்ளார். இன்று நாம் அனைவரும் உலக வெப்பமயமாதல், சுற்றுச்சூழல் மாசுபாடு என்று பேசுகிறோம். ஆனால் தேவகி அம்மா பேசவில்லை, செயலில் காட்டினார். நாம் உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நம்மால் முடிந்த ஒரு நல்ல செயலை தொடங்க வேண்டும் என்ற பாடத்தை அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. வெற்றிக்கு வயது ஒரு தடையல்ல, மன உறுதியின்மை மட்டுமே உண்மையான தடை என்பதை தேவகி அம்மாவின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு மரக்கன்றில் தொடங்கிய அவரது கனவு இன்று ஒரு காடாக வளர்ந்துள்ளது. அதுபோல நம் சிறிய முயற்சிகளும் நாளை பெரிய சாதனைகளாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை.
1: பொதுவா வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு பணம் வேணும், புகழ் வேணும், வீடு வேணும், நம்மளை சுத்தி நமக்கு சாதகமானவங்க இருக்கணும், இப்படி என்னென்ன சொன்னாலுமே அடிப்படையில வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆரோக்கியம் தான் அதுக்கு வந்து ஒரு பிரதானமானதா இருக்கும். ஏன்னா வரக்கூடிய சூழல்கள் எவ்வளவு சவாலானதா இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தா அதை எதிர்கொண்டு வெல்லறதுக்கும் சில சமயத்துல கடந்து வர்றதுக்கும் வலிமை நமக்குள்ளேயே இருக்கும். சோ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைய நாள்ல யோகாசனத்துக்கான முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், சரிதானே?

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புதூர்
1: செல்
3: 7305365016.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜ தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: போன்ஜெஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி.

0: ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். சர்வதேச யோகா தினத்தையொட்டி தொலைபேசி வழி சிறப்பு நேரலை. நேரலையில் யோகா குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் அரசு பத்மநாபபுரம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சுஜின் ஹெர்பர்ட் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: இன்று மாலை 5:02 நமது குமரி பண்பலை 101 கேட்கலாம் முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற, முதுமையிலும் இளமையாக, உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க, அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா, அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேயர்களே, இன்று மாலை 5:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மூலிகை செடிகள் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுங்கான் கடை சி கணேசன் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.

நேரம் 1:44. இன்னும் சில நொடிகளில் மாநிலச் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரீகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் பன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தருமபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோக பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரியகோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர், இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க என்சிசி குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணிப்பாங்க.
0: எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 1,42,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13

0: தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள்

0: இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23ஆம் தேதி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சன உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வடார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 1:55. ஒலிக்க இருக்கும் பாடல் மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் இருந்து.

0: இஸ் அ பெனாசியா ஃபார் பிரிவென்டிங் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் அண்ட் தட் எவ்ரி ஒன் ஷுட் பிராக்டிஸ் இட் ரெகுலர்லி டு ஸ்டே ஹெல்தி. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல் பார்ட்டிசிபேட்டட் இன் அ யோகா செஷன் இன் போரிவ்லி. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரக்ஷா கர்சே பர்ஃபார்ம்ட் யோகா அட் அன் இவெண்ட் ஆர்கனைஸ்ட் பை தி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன் மும்பை. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ராம்தாஸ் அட்டவலே பிராக்டிஸ்ட் யோகா அட் மும்பை பிரியதர்ஷினி பார்க். இன்ஸ்டிடியூஷன் சச் ஆஸ் IIT பாம்பே, தி மும்பை போர்ட் அத்தாரிட்டி அண்ட் த நேஷனல் தர்மல் பவர் கார்பரேஷன்ஸ் வெஸ்டர்ன் ரீஜன் 1 ஹெட் குவார்டர்ஸ் இன் மும்பை ஆல்சோ அப்சர்வ் தி 12th இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வர் ஆர்கனைஸ்ட் அக்ராஸ் மகாராஷ்டிரா டு மார்க் தி ஒகேஷன். அங்கிதா அப்டே, ஆகாஷ்வாணி நியூஸ், மும்பை.
1: In Punjab, Border Security Force celebrated the Yoga Day at the Atari Wagha Joint Checkpost JCP in Amritsar, Kartarpur Sahib Corridor in Gurdaspur, JCP Husainiwala at Ferozpur and JCP Sadki on Fazilka border, besides other units and headquarters in the state. BJP National President Nitin Naveen also participated in the yoga session at Lovely Professional University near Jalandhar. All states and union territories across the nation joined the Yoga Day celebrations with grand events and yoga sessions. The International Day of Yoga celebrations were seen across the globe today. More than 2,000 yoga enthusiasts from the Indian community and other expatriate groups came together in Doha to celebrate the day, underscoring the growing popularity of the ancient practice in Qatar. The Embassy of India in Muscat also marked the Yoga Day with a special event at its premises, bringing together members of the diplomatic community, the Indian diaspora, friends of India, and yoga enthusiasts from across Oman. Bangladesh also marked the Yoga Day with a grand celebration in Dhaka, organized by the Indira Gandhi Cultural Center, IGCC, under the High Commission of India in Bangladesh. Hundreds of yoga enthusiasts gathered to participate in the common yoga protocol session led by yoga teachers and students of the IGCC. Earlier, more than 500 participants gathered in Riyadh yesterday to celebrate Yoga Day, highlighting the growing popularity of yoga in Saudi Arabia and its role in promoting health and family and well-being. Prime Minister Narendra Modi today commissioned three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach shipbuilders and engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. Addressing the tri-commissioning ceremony, Prime Minister Modi said that today India is strengthening its entire maritime ecosystem and initiatives like Sagarmala are part of this broader vision.
2: Bharat aaj apne pure maritime ecosystem ko sasakta bana raha hai. इसलिए आज भारत अपने बंदरगाहों का आधुनिकीकरण कर रहा है, नई क्षमता तैयार कर रहा है, नई कनेक्टिविटी बना रहा है, नदी जलमार्गों का विस्तार कर रहा है, मल्टी मॉडल लॉजिस्टिक नेटवर्क विकसित कर रहा है. सागरमाला जैसे अभियान इसी व्यापक सोच का हिस्सा है.
1: Mr. Modi further said that there was a time when India was recognized as one of the world's largest defense importers, but today India's defense production has grown rapidly and our defense exports are also growing at an unprecedented pace. He says special steps are being taken to enhance domestic defense production capacity.
2: 2014 tak desh ka kul defense production 40,000 crore rupiye ke aas paas tha. आज यह बढ़कर लगभग 1,80,000 करोड़ रुपये तक पहुंच गया है. और साथियों, एक तरफ देश में रक्षा उत्पादन तेजी से बढ़ा है, दूसरी तरफ हमारा डिफेंस एक्सपोर्ट अभूतपूर्व गति से बढ़ रहा है.
1: Defense Minister Rajnath Singh said that the tri-commissioning of three indigenously built Indian Navy platforms is a defining moment in India's maritime capability development. This is Akashwani giving you the news. For quick news updates round the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of stories and more, log on to our website newsonair.gov.in and download News on AIR app. The National Eligibility Cum Entrance Test NEET UG 2026 re-examination is currently underway at over 5,000 centres across 551 cities in India and 14 cities abroad for over 22

0: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15.
3: நேயர்கள், இப்பொழுது திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற 23வது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்த காணொலி நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: நேற்று மாலை சுமார் 4:30 மணி அளவில் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காள மாநிலத்தில் 23வது தவணையாக பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி 9,44,00,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு 18,880 கோடிக்கும் அதிகமான நிதியுதவியினை வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பரிமாற்றம் செய்த காணொலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இத்திட்டம் குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த ஆராய்ச்சியாளரும் தலைவருமான முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அப்போது
1: அதாவது ஏழை எளிய விவசாயிகள் வந்து வளர்ச்சிக்கு ஒரு உதவித்தொகை அல்லது ஊக்கத்தொகை தான் இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி என்று சொல்றாங்க. அதாவது 23வது தவணை இன்று விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. 9.44 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் இன்று பயனடை போறாங்க. அதாவது ஒரு நொடியில 18,880 கோடிக்கு அதிகமான நிதி வந்து இன்று இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு வங்கி மூலமாக உடனடியாக நிதி பரிமாற்றம் செய்யப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி மாவட்டத்தில் தாரகேஸ்வர் என்கிற அந்த கிராமத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் இன்று நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த காணொலி நிகழ்ச்சி வந்து விவசாயிகள் மத்தியிலே நிகழ்ச்சியாக இது காண்பிக்கப்பட இருக்கிறது, காணொலி நிகழ்ச்சி ஆரம்பிக்கவிருக்கிறது. எனவே இங்கு கலந்து கொண்டு இந்த திட்டத்தினுடைய நோக்கம், இதனுடைய எத்தனை விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க, இதில் உள்ள என்ன இடர்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த விவசாயிகள் அறிந்து கொண்டு மேலும் பல விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்து பயனடையும்படியாக அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியின் இன்றைய நோக்கம். குறிப்பாக வேளாண்மை வளர்ந்தாதான் அதாவது 2027 வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க முடியும். அதான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களின் முக்கிய குறிக்கோள். அதாவது பல திட்டங்கள் வந்து அவங்க குறிப்பாக வேளாண் பெருமக்கள் வளர்ச்சிக்காக வந்து அவங்க இன்று துவக்கி வைக்கிறாங்க. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம், அதாவது எல்லா பண பரிமாற்றம் எல்லாம் டிஜிட்டல் வந்துடுச்சு. வேளாண்மையில அதே மாதிரி ஒரு திட்டத்தை அவங்க இன்று ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா, அதாவது பயிருக்கு காப்பீடு, அதற்கான திட்டத்தை இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாங்க. மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், அதாவது சீதோஷ்ணநிலை மாறுகிறது, வறட்சி வருகிறது, அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிறது, வெள்ளப்பெருக்கு வருகிறது, இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில பயிர் காப்பீடு திட்டம் சொல்லி புதிய திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு அது இன்று வெளியிடப்பட இருக்கிறது. அதே மாதிரி இயற்கை விவசாயம், அது வந்து தற்போது வேளாண்மையில அது முக்கிய பங்கு வைக்கிறது. ஆனால் தேசிய ஒரு இயக்கமாக அந்த இயற்கை விவசாயத்தை வந்து அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல தன் தானிய கிருஷி யோஜனான்னு சொல்லி, அதாவது பயிர்ல வந்து எப்படி நம்ம வந்து வேளாண்மையில தண்ணீரை அடைவதற்கான பல திட்டங்கள் வந்து இந்த தானிய கிருஷி யோஜனா மூலமாக இன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நாடு வேளாண்மையில வளர்ச்சி அடைவதற்கு அடிப்படையாக இது அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு PM கிசான் திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு எழும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்தார் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் MR வாணி அவர்கள். அப்போது
2: பிரதான் மந்திரி கௌரவ நிதி திட்டம் அது சம்பந்தமான கூட்டத்தில் நம்ம வந்து இப்ப கலந்துட்டு இருக்க வந்திருக்கோம். இதுல நம்முடைய பிரதம மந்திரி அவங்க வந்து இந்த 23வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து கௌரவ நிதியை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு திட்டம். விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்கள்ல வந்து பயிர் செய்யறதுக்கு அல்லது சாகுபடி செய்யறதுக்கு இந்த பணம் வந்து பெரும் உதவியா இருக்கும். வருடத்துக்கு 6,000 ரூபாய்ங்கிறது விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த திட்டம். விவசாய நிலம் உரிமையாளர்கள் அனைவரும் வந்து இந்த திட்டத்துல பயனாளிகளா இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் இதுகள்லாம் வச்சிருக்காங்க, அதாவது யார் இதுல பயனாளிகளா இருக்க முடியாது அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளு தான் பயனாளியா இருக்க முடியும். இன்னொருத்தர் வந்து ஒரே ரேஷன் கார்டுல ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா அதுல ஒரு ஆளு தான் பயனாளியா இருக்க முடியும். அரசு வேலையில இருக்கிறவங்க, இந்த கௌரவமான பஞ்சாயத்து பிரசிடென்ட், இந்த மாதிரி பதவியில இருக்கிறவங்க, மத்தபடி பென்ஷனர்ஸ், இன்கம் டாக்ஸ் வந்து கட்டுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த திட்டத்துல வந்து பயனடைய முடியாது. பாட்டத்துக்கு நம்ம வந்து நெல் விவசாயம் செய்யறோம்னா அவங்களுக்கும் இந்த திட்டத்துல வந்து வாய்ப்பு இல்லை. இந்த கௌரவ நிதி பெற்றுட்டு இருந்து இடையில வந்து நிறுத்தி இருந்தா ஒருவேளை வந்து இந்த நம்ம வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து ஒரு வீட்டுல இன்னொருத்தர் கூட நம்ம வந்து ரேஷன் அட்டையில நிதி வாங்கிட்டு இருந்தா அவங்கள வந்து நிறுத்தி இருப்பாங்க. சில நேரத்துல வந்து அவங்க ஏதாவது இன்கம் டாக்ஸ் கட்டி இருப்பாங்க, அந்த இன்கம் டாக்ஸ பார்க்கும் போது அந்த கட்டி இருக்கவங்களுக்கும் நிறுத்தி இருப்பாங்க. அது மாதிரி வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு பென்ஷனர்ஸா இருப்பாங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறுத்தி இருப்பாங்க. சிலவங்க வந்து முன்னால வந்து அவங்க நிலம் வச்சிருப்பாங்க, இந்த நிதி பெறும் போது நிலம் உடைமைதாரர் தான் இருந்திருப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்க வந்து பிள்ளைங்களுக்கோ எழுதி கொடுத்துருவாங்க அல்லது வித்துருவாங்க அந்த நிலத்தை. அப்படிப்பட்டவங்களுக்கும் இதுல

0: வந்து அவங்களுக்கு கௌரவ நிதி வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து அவங்களுடைய டீடைல்ஸ், அதாவது இகேஒய்சி பண்ணாட்டது, அவங்களுடைய ஆதார் எண், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ண கேட்பாங்க, அதெல்லாம் பண்ணாம இருப்பாங்க. சிலவங்க வந்து அவங்க நில உடமையை கூட அப்டேட் பண்ணாம விட்டுருப்பாங்க. ஆரம்ப காலத்துல இதெல்லாம் வந்து இல்லாமலேயே விவசாயினா உடனே இந்த கௌரவ நிதி வழங்கி இருக்கிறாங்க. சோ இப்ப வந்து இந்த இகேஒய்சி அப்டேஷன், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்டேஷன் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். இது பண்ணலைனாலும் இந்த கௌரவ நிதி வந்து நடுவுல நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான திட்டம். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து விவசாயிகளுக்கு அந்தந்த பருவத்துல நம்ம கடன் வாங்க கூட போக தேவையில்லை. அவங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து விவசாயத்துக்கு தேவையான நெல் விதைகள், உரங்கள், தேவையான நம்ம ஏதாவது மெஷினரி பயன்படுத்தி நம்ம உழணும், அது மாதிரி எல்லா அந்த தொழிலுக்கு, அதாவது விவசாயத்துக்கு தேவையான எல்லாத்துக்கும் இந்த தொகையை வந்து அவங்க அழகா பயன்படுத்திக்கிடலாம்.
1: மாவட்ட ஆட்சித்தலைவரின் வேளாண்மைக்கான நேர்முக உதவியாளர் எஸ் கீதா அவர்கள் தமது உரையில்,
2: பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட விவசாய இடுபொருள் வாங்குறதுக்காகவும், அவங்களோட விவசாய செலவுகளை, பண்ணை செலவுகளை மேற்கொள்வதற்காகவும் ஒரு வருடத்திற்கு 3 முறை ஒரு தவணையில வந்து 2000 வீதம், 3 தவணையில வந்து ரூபாய் 6000 அவங்களுக்கு அவங்க வங்கி கணக்குல செலுத்தப்படுகிறது. இந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவங்க விவசாய செலவுகளை மேற்கொள்ளும் போது வரப்பிரசாதமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன் பெற விரும்பும் விவசாயிகள் வந்து இந்த அருகில் இருக்கிற இ சேவை மையத்தில வந்து செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆதார் கார்டு நகல், அவங்க பாஸ்புக்கோட முன்பக்க நகல், அது தவிர அவங்க விவசாயி தாங்கிறதுக்கான விவசாய நிலத்தோட பட்டா, சிட்டா, இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போகணும். இதை தவிர வந்து அவங்களோட ரேஷன் கார்டு நகலும் வேணும். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு நபர் தான் வாங்க முடியும். அதனால இது முன்னர் வந்து அவங்க குடும்பத்துல வேற யாராவது இந்த திட்டத்தின் கீழ் பலன் அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்துல வந்து பலன் அடைய முடியாது. அதற்காக ரேஷன் கார்டும் அவசியம்.
1: தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விவசாயிகளின் ஒரு சிலரை சந்தித்து அவர்களின் கருத்துக்கள் இதோ.
3: என் பெயர் பொன்மலர். எங்களுக்கு தோவாள பக்கம் வெள்ளமடம்.
4: பிஎம் கிசான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்களே, அந்த திட்டத்துல பலனடைஞ்ச அனுபவம் இருக்கா?
3: ஆமா, எனக்கு 100 ரூபாய் வந்துட்டு இருக்கு வருஷம் தோறும்.
4: அந்த திட்டத்துக்காக நீங்க யார பாத்தீங்க ஆரம்பத்துல பணம் வாங்கணுங்கிறதுக்காக?
3: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தோட்டக்கலை துறையில இருந்து எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஆதார் எல்லாம் வாங்கிட்டு எங்க சிட்டா அடங்கல் பட்டா எல்லாம் கொடுத்து வங்கி பாஸ்புக் எல்லாம் வாங்கிட்டு அதுல பதிவு பண்ணினாங்க. முத கொடுக்கும் போது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சுதான் நாங்களே ஃபார்ம் எல்லாம் கொடுத்தோம். அதுக்கு மறவு கொடுத்த உடனே எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு
4: எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ற பார்த்தா நீங்க நிறைய பேருக்கு வழிகாட்டி இருப்பீங்க போல் இருக்க.
3: ஆமா, எங்க கிராமம்னால எல்லா மக்களுமே விவசாயம் பண்றதுனால எல்லாத்துட்டுமே இடம் உண்டு. 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு. இன்னைக்கு வந்து 23வது தவணை நமக்கு வரப்போகு. அதனால எல்லாரும் நாங்க மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க.
4: இப்ப பிஎம் கிசான் திட்டம் வந்து உங்களுக்கு விவசாயத்துல ஒரு மேன்மையை கொடுக்கும்.
3: ஆமா, எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல திட்டம். மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி.
4: பேர் சொல்லுங்க, சொந்த கிராமத்தை சொல்லுங்க.
5: என்னுடைய பேர் கருணாநிதி. செண்பராமன்புதூர் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட கண்ணான்புதூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் ஒரு விவசாயி. நான் நெல் விவசாயம் தான் கூடுதலாக பயன்படுத்துறேன். எங்களுக்கு 2 ஏக்கர் தென்னை மரம் இருக்கு. தென்னை சாகுபடியும் நெல் சாகுபடியும் இருக்கு.
4: இந்த திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
5: இந்த பிஎம் கிசான் திட்டம் மிக சிறப்பான வரவேற்கக்கூடிய திட்டம். ஏனென்றால் அனைத்து விதமான விவசாயிகளுக்கும் உரம் வாங்குவதற்கோ, பூச்சிக்கொல்லி வாங்குவதற்கோ, அல்லது களை எடுப்பதற்கோ, அல்லது விதை வாங்குவதற்கோ இதெல்லாம் பயன்படுகிறது. ஆகவே இந்த திட்டம் ஒரு வரவேற்கிற திட்டம். இந்த பிஎம் கிசான் திட்டம் சிறந்த திட்டம். அனைத்து தரப்பு விவசாயிகளாலும் வரவேற்கக்கூடிய திட்டம்.
4: வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன? பெருமா.
6: அழகிரதி.
4: எந்த கிராமத்துல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க?
6: ஆலடி விழா பெருமாள்புரம்னு சொல்லுவாங்க, அகஸ்தீஸ்வரம் வட்டம்.
4: என்னென்ன விவசாயத்துல ஈடுபாடு?
6: 1 ஏக்கர் நெல் பயிர், தென்னை மரம் 3 ஏக்கர், அதுக்கப்புறம் வாழை கொஞ்சம் தான் போட்டிருக்கேன்.
4: வருஷத்துக்கு 6000 ரூபாய், 4 மாசத்துக்கு ஒருக்க 2000 ரூபாய். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிருவீங்க?
6: காணாதுதான், சரி தாரத வாங்கும். இது கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. அந்த உரம் எடுக்கணும், அப்புறம் மருந்து அடிக்கணும்.
7: நேயர்கள், இதுவரை திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற 23வது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்த காணொலி நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சி அமைப்பு DL ஜேக்கப்.

0: அக்கா அக்கா, என்ன இவ்வளவு சத்தமா கூப்பிடுற? அக்கா இன்னும் வெளியே வரவே இல்லையே. அக்கா அக்கா,
1: தம்பி நீயா? வா வா வா வா.
0: என்ன

0: இவ்வளவு சத்தமா கூப்பிடுறேன், வெளியே வர இவ்வளவு நேரமாக்கா உங்களுக்கு?
1: அதையா கேக்குற, வயசு போக போக நான் என்ன சின்ன பிள்ளையா, முன்னாடி மாதிரி என்னால ஓடி ஆடி வேலை செய்ய முடியல.
0: என்னக்கா நீங்களே இப்படி சொல்லலாமா?
1: என்ன செய்ய தம்பி, என் நிலம அப்படி, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல.
0: இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லக்கா, உங்க மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்க ஒரு உன்னதமான வழி இருக்கு.
1: அது என்ன வழி?
0: அதுதான் யோகா. தினமும் காலையில ஒரு 30 நிமிஷம், மாலையில ஒரு 30 நிமிஷம் யோகா பண்ணுங்க, புது புத்துணர்ச்சியே கிடைக்கும் உங்களுக்கு.
1: அப்படியா, யோகா செய்தா நான் இழந்த ஆரோக்கியம் புத்துணர்ச்சி எல்லாம் வந்துடுமா?
0: ஆமாக்கா, இன்னைக்கு June 21 யோகா தினம், இன்னைக்கே யோகா செய்ய தொடங்குங்க. எப்பவும் புது தெம்போடையும் புத்துணர்ச்சியோடய இருங்க.
2: நேரம் 2:27, குமரி பண்பலை 101 நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதல் பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையில் வர இருக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
2: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடிட்டு பாரு.
2: சனிக்கிழமை
3: தோறும் காலை 10:00
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மூலிகை செடிகள் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுங்காங்கடை சி கணேசன் அவர்கள். கேட் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி சர்வதேச யோகா தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மகளிருக்கான கோழி வளர்ப்பு பயிற்சிகள். திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: குடும்பம் அப்படின்னாலே ஒரு 1000 ஜன்னல் வீடு தானே. எத்தனை எத்தனை உறவுகள், அந்த ஒவ்வொரு உறவுகளும் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு விழுமியங்களும், நம்ம மேலே ஒவ்வொரு விதமான பாசங்களும், ஒவ்வொரு விதமான அன்பு வந்து செலுத்துறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட பாடல் வேற இருக்குது வேல் திரைப்படத்தில் இருந்து, பிரேம்ஜி அமரன் குரலில், யுவன் சங்கர் ராஜா இசைகள், இசையில் நா முத்துக்குமார் வரிகளில்.

0: வாரம் ஒரு முறை அல்ல, தினமும் யோகா. இதுவே நீண்ட ஆயுளின் ரகசியம், வாழ்வின் அடையாளமும் கூட. ஜூன் 21 அன்று மட்டுமே யோகா செய்யாமல் என்றுமே யோகா செய்வோம், நன்றாய் வாழ்வோம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள

0: வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-648-5-8. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-648-5-8. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேரம் 2:47. உடன்பிறப்பு அப்படிங்கிறது வந்து இவ்வளவு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இல்லையா? எத்தனை சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே கூட உடன் பிறந்த சகோதரன் சகோதரி அப்படின்னும் போது அந்த அன்பே தனியானது. ஒலிக்க இருக்கும் பாடல் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் 2:53 நேர்கள் கற்று சித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். சர்வதேச யோகா தினத்தையொட்டி தொலைபேசி வழி சிறப்பு நேரலை. நேரலையில் யோகா குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் அரசு பத்மநாபபுரம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சுஜின் ஹெர்பர்ட் அவர்கள்.

நமது குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார். கேட்கலாம். குமரி பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்ட ரசித்த நிகழ்ச்சி திரை இசை. சில நொடிகளில் வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் அதன் அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் குன்னூர் AWS 17 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் லக்கூர் 11 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் நாதம் AWS 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கருமாந்துறை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பம்பாரணை ஊத்தங்கரை கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் தோகமலை திருவாரூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் திருவள்ளூர் நிலக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 24 டிகிரி செல்சியஸ் நாமக்கல்லில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. சென்னை தஞ்சாவூர் பகுதிகளில் 2.1 முதல் 4

டிகிரி செல்சியஸ் வரை குறைத்திருந்தது. ராயல்சீமா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 27 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தவிக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவிகவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் தங்கப்பதக்கத்தையும் நவீன் சிவக்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர்.

0: இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்க இருப்பது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து யோகா குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் அரசு பத்மநாபபுரம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் எஸ் சுஜின் ஹெர்பர்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் தங்களுக்கு யோகா பற்றி ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை குறித்து கேட்டு தெளிவு பெற டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602240 அல்லது 2907722. முன்னழைப்பாக 04652. வணக்கம் டாக்டர். எப்படி இந்த சர்வதேச யோகா தினத்துல வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். யோகா பத்தி அறிமுகம் இல்லாத மக்கள், இதுவரைக்கும் பண்ணாதவங்க, அவங்களுக்கு நீங்க யோகா பத்தி எப்படி அறிமுகம் செய்து வைப்பீங்க?
3: ஆக்சுவலி இது ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான் நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாதாரண உடற்பயிற்சியில இருந்து ஒரு சின்ன வேறுபட்ட ஒரு பயிற்சி தான் இந்த யோகா. அதாவது மனதையும் உடம்பையும் ஒருங்கிணைத்து பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இதனால மனது சார்ந்த பிரச்சனைகளுக்கும்
4: மனதிலிருந்து வர்ற அந்த டென்ஷன், பதட்டம், அது சார்ந்த வர்ற நோய்கள், இப்போ டயபெட்டிஸ், ப்ரெஷர், இந்த மாதிரிப்பட்ட நோய்களுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். ரெண்டாவது, உடற்பயிற்சி பண்ணணும்னா நமக்கு வெளியே போகணும், நடக்கணும், வாக்கிங் போகணும்னா கூட வெளியே போகணும். இது யோகா பண்ணணும்னா நீங்கள் வீட்டுக்குள்ளாடியே ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு 6x2 இடம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதிலே உட்காந்து யோகா பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வயதானவங்களும் சின்ன குழந்தைங்களும் கூட இந்த யோகாவை பக்குவமாக பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதனால இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்.
2: நன்றி டாக்டர், ரொம்ப அருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நேயர்கள் வந்து இணைந்த வண்ணம் இருக்காங்க. நேயர்களுடைய டவுட்ஸ் நம்ம கேட்டறலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் ஐயா. டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம்.
5: டாக்டர், எனக்கு மொத்தம் 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து, இந்த சூரிய நமஸ்காரம், அதுவும் யோக கலையில ஒண்ணு, அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதனுடைய பெனிஃபிட் எல்லாம் என்ன, அந்த சூரிய நமஸ்காரம் எந்த வயதுக்கு மேல இருக்கிறவங்க செய்யலாம், இத பத்தி ஒண்ணு விளக்கம் சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து, இந்த யோகாவை பயிற்றுவிப்பதற்கான சரியான நேரம் அப்படிங்கறது என்ன? நான் ஒர்க்குக்கு போறேன், எனக்கு டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க ஈவினிங் கூட செய்யலாமா? ஆனா ரொம்ப எஃபெக்டிவா நம்ம உடம்புல அந்த சக்தி பெறுவதற்கு உரிய நேரம்ல ஏதாவது இருக்கா? எனக்கு இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
4: ஓகே, நல்ல தெளிவா
5: கேட்டுக்கிறேன். நன்றி.
4: தெளிவா கேட்டிருக்கீங்க. சூரிய நமஸ்காரம் அப்படிங்கறது இது ஒரு கூட்டு பயிற்சி. அதாவது சாதாரணமா ஒரு ஆசனம் செய்யறோம் அப்படின்னா அந்த ஆசனத்தோட பெனிஃபிட் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஒரு 12 ஆசனங்களை சேர்த்து ஒரு கோர்வையா பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது. யோகா பயிற்சிகள் வளர்ந்து வரும்போது, மெருகேறி வரும்போது, இதை போல சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம், சூக்ஷ்ம வியாயாமம், ஸ்தூல வியாயாமம், இந்த மாதிரி இந்த கூட்டு பயிற்சிகளை ஒன்னொன்னா உருவாக்கி வந்தாங்க. இது மக்களுக்கு நல்ல பயனுள்ள பயிற்சிகளாக நமக்கு பட்டுது. அதனால அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த சூரிய நமஸ்காரத்தில் இந்த 12 ஆசனங்களை சேர்த்து பண்ணும்போது அதை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வேகமாக பண்ணுறது, இப்போ உங்களுக்கு உடம்பு குறைக்கணும்.

0: அதாவது உடம்பு இளைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வேகமாக நீங்கள் பண்ணலாம். அதாவது ஏறத்தாழ ஒரு பத்துலேருந்து 12 செகண்டுக்குள்ளாடி ஒரு ரவுண்டு பண்ணி முடிப்பீங்க, இந்த 12 ஆசனங்களையும் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுன ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும். உடம்பில் உள்ள அத்தனை தசைகளுக்கும் அது ஒரு வேலைப்பளுவை கொடுக்கறது மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இதே சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் மூச்சு பயிற்சியோட சேர்த்து பண்ணினீங்கன்னா, அதாவது இதே 12 ஸ்டெப்பை பண்ணுறதுக்கு நான் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணால் 12 10லேருந்து 12 செகண்டில் முடிக்கலாம்னு சொன்னேன். இதை மெதுவாக பண்ணும்போது உங்களுக்கு ஏறத்தாழ 1.5 லிருந்து 2 மினிட் வரைக்கும் ஆகலாம் இந்த 12 ஸ்டெப்பையும் ஒருக்கா பண்ணி முடிக்கிறதுக்கு. அது யோகா அப்படிங்கிற யோகாவிலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மூச்சு பயிற்சியோட மெதுவாக பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாகவே இந்த சூரிய நமஸ்காராவை வெயிட் குறைக்கிறதுக்காக தான் எல்லாருமே பயன்படுத்துறது. ஏன்னா குனியறது நிமிர்றது அந்த மாதிரிப்பட்ட சில பயிற்சிகள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது பண்ணக்கூடியதாக இருக்காது. இப்போ ஒரு முதுகுவலி இருந்தால் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். இடுப்பு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, இல்லை உடல் பருமன் பெருசாக வயரெல்லாம் பெருசாக இருந்தால் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி சில தடங்கல்கள் இருக்கிறதுனால எல்லாரும் வேகமாக எல்லாம் பண்ணுறது முடியாது. வெயிட்டை குறைக்கிறதுக்காக மட்டும் இள வயதில் உள்ளவங்க ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறவங்க சூரிய நமஸ்காராவை நீங்கள் வேகமாக பண்ணலாம். மற்றவங்க ரொம்ப மெதுவாக பண்ணுறது தான் எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி வந்துட்டு எப்போ யோகா செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க. எப்போவுமே காலையில், அதாவது சூரியன் உதிக்கிற அந்த வேளையில் நம்ம யோகா பயிற்சிகளை பண்ணோன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி டைம் வச்சு சொன்னான்னா ஒரு 5 மணிலேருந்து 5.5 மணி அந்த டைம்லலாம் நீங்கள் யோகா பயிற்சிகள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இதமான குளிரும் அந்த அந்த கிளைமேட்டும் அந்த சத்தம் இல்லாத ஒரு நிலையும் வந்துட்டு உங்களுக்கு யோகா பயிற்சிகளில் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் மனதளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்துட்டு பெஸ்ட்டு பாசிபிளாக அந்த டைமில் கிடைக்கும். நல்ல மனது சாந்தமடையும், ஒரு தளர்வு நிலைக்கு உங்கள் உடம்பை நீங்கள் கொண்டு போகலாம். அந்த நாள் முழுவதும் ஒரு இனிய நாளாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக காலை வேளையில் அந்த யோகா பண்ணீங்கன்னா, ஒரு வேளை அந்த டைமில் காலையில் எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ் போகிறேன், மதியம் எல்லாம் வந்துடுவேன், இல்லைன்னா சாயந்தரம் வந்துடுவேன் அப்படின்னா, நீங்கள் மாலையில் ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு 7 மணிக்கு உள்ளாடி உள்ள ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஆப்ஷன் தான். எப்போதுமே சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரமாவது கேப் விட்டு அதுக்கு பிறகு இந்த பயிற்சிகளை பண்ணுறது நல்லது. வெறும் வயத்தில் பண்ணால் ரொம்ப நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்.
1: அருமையா சொன்னீங்க டாக்டர். அடுத்த நேரத்தை நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: கேட்கறவா? நான் வந்து 2019 ஒரு யோகா கிளாஸ்
0: போயிட்டு
2: இருந்தேன், நடந்தது. இப்ப அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போயிட்டே இருந்தேன், ஹெல்த்தா இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் இல்ல, எங்க போகவே இல்ல. இருந்தாலும் இப்போ என்னென்ன நடக்கும்போது எனக்கு முன்னிச்சு வாங்குறது, இதுவே என்ன வகையெல்லாம் பண்ணலாம், என்னோட கேள்வி.
0: என்ன வாங்குது? நீங்க மூச்சு வாங்குதுங்கிறீங்களா? சரி சரி. உங்க உடம்பு வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? எடை எவ்வளவு இருக்கு? 58 கிலோ தான் இருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு நுரையீரல் இதயம் சார்ந்த? ஓகே ஓகே. சரி. நடக்கும்போது மூச்சு வாங்குதுன்னா நீங்க இதயம் சம்பந்தமாவோ நுரையீரல் சம்பந்தமாவோ ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாத்தீங்களா? சுறுசுறுப்பு கம்மியா இருக்குல்ல? சரி. அதாவது உள்ளுறுப்புகள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா, நமக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு உடம்புக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும், மூச்சு வாங்கும். எப்போ ஆக்சிஜன் உடம்புல குறைஞ்சாலும் சாதாரணமாகவே மூச்சு வாங்கும். நீங்கள் எதுக்கு உங்கள் நுரையீரலோட

0: கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறது மாதிரி சில மூச்சு பயிற்சிகள் பண்ணீங்கன்னா ரொம்ப எளிதாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம். தினமும் குறைஞ்சது 50 தடவை, 50 வாட்டி ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுறது மாதிரி, அதாவது உள்ளே இழுக்கிறது மாதிரி 2 மடங்கு நேரம் வெளியே விடுறதுக்கு, அப்படி ஸ்லோவாக வெளியே விடணும். வெளியே விடுறதுக்கு அவசரம் காட்டக்கூடாது. இந்த பயிற்சிகளை நீங்கள் 2 நேரமாக அதை பிரித்து கூட பண்ணிக்கலாம், காலையில் 25 மாலையில் 25ங்கிற மாதிரி. தினமும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாகிடும், அது உங்களுக்கு சுறுசுறுப்பையும் கொடுக்கும், இந்த இந்த மூச்சு வாங்குறதும் உங்களுக்கு அதில் நின்றுடும், நீங்கள் எப்போதும் போதும் சந்தோஷமாக வாழலாம்.
1: அருமையாக சொன்னீங்க டாக்டர், இப்படி மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு. நேயர்கள்ட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
5: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தேநீர் நேரத்துல நாம வந்து அரசு பத்மநாபபுரம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் RS சுஜின் ஹெர்பர்ட் அவர்களுடன் நேர்முகத்தில் இணைந்திருக்கிறோம். சொல்லுங்க டாக்டர், இந்த வருஷத்துக்கான யோகா டே உடைய தீம் என்ன, அதை பத்தி உங்களுடைய எண்ணங்களை பத்தி.
0: இத்தனை வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு தீம் இந்த வருஷம், யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதிர்ச்சி. முதிர்ச்சி அப்படிங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கிறது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், நம்ம ஏஜ் கூடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த ஏஜ் ஆரோக்கியமாக நமக்கு வருதா, ஏஜிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நமது இப்போ இறப்புக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வயதாகி இறக்குறவங்களோட எண்ணிக்கையை விட நோயினால் இறக்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, அது கூடாது. நோயினால் நமக்கு, அதாவது வயது ஆக ஆக நோய் அதிகம் வரக்கூடாது, வயது ஆகும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் இந்த வருஷத்தோட தீம். சரியான இந்த பயிற்சிகளை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஆரோக்கியமான ஒரு வயதை நம்ம எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்கலாம்
1: அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோடைய தீம் இல்லைங்க.
0: ஆமா,
1: ரொம்ப யோசிச்சு எடுத்துருக்கிறாங்க இந்த வருஷத்துக்கான தீம். அருமையா சொன்னீங்க டாக்டர். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நிறைய நோய்கள் வந்து இருக்குது இல்லையா, எடுத்துக்காட்டா இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பரவலா யார் கேட்டாலுமே டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, இதற்கு யோகா எந்த விதத்திலையாவது உதவிகரமா இருக்குமா அப்படின்னு.
0: அதாவது இன்னைக்கு இருக்கிற சர்க்கரை நோயில 100 நோயாளிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஏறத்தாழ ஒரு 60-70க்கு மேல பேர் வந்துட்டு உண்மையாவே இன்சுலின் குறைஞ்சதுனால வர்ற சர்க்கரை நோய் கிடையாது. இன்சுலின் உடம்புல இருக்கும், ஆக்சுவலி அது பயன்படாத அளவில் இருக்கும், அதாவது இன்சுலினை பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு ஒழுங்காக நடக்காது, அதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு காரணம். இன்னொன்று பதட்டத்தினால இந்த குளுக்கோஸை அதிகப்படுத்தக்கூடிய இன்னொரு ஹார்மோன் குளுக்கோகான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, அந்த ஹார்மோன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக செக்ரீட் ஆகும், நம்ம பயந்தோம்னாலே அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது பிளஸ் அதிகமாக குளுக்கோகான் செக்ரீட் ஆகிற, இந்த ரெண்டு விஷயங்களும் வந்துட்டு ஏறத்தாழ 70% பேஷண்ட்ஸை சொல்லலாம். இவங்க வந்துட்டு மனசை பக்குவப்படுத்தி ஒரு காமான ஒரு ஒரு சாந்தமான ஒரு நிலையில் வச்சுட்டாங்கன்னாலே இந்த இன்சுலின் பயன்பாடு வந்துட்டு ரொம்ப அதிகம் ஆயிரும். தொடர்ந்து யோகா பயிற்சிகள் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் 100க்கு 100 கிளியர் ஆகும். அப்படி பார்க்கும்போது 100 சர்க்கரை நோய் நோயாளிகளுக்கு, நோயாளிகளில் ஒரு 30 பேர் 25 பேர் மட்டும் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டால் போதும், மற்றவங்க எடுக்க வேண்டிய தேவையே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் இந்த பயிற்சிகளை பண்ணுறத ஒரு முக்கியமான விஷயமாக நினைக்கிறதே கிடையாது, இது கட்டாயம் தினமும் செய்யணும். அதுவும் இந்த மாதிரி சர்க்கரை நோய் மாதிரி உள்ள நோய்கள் இருக்கிறவங்க நிச்சயமாக செய்தாங்கன்னா அவங்களுக்கு

0: இந்த நோயினால் உள்ள பாதிப்புகள்லேருந்து அவங்க ரொம்ப எளிதாக வெளியே வரலாம்.
1: நிச்சயமா டாக்டர். இப்போ வந்து இளம் பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓஎஸ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. இதற்கு யோகா வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்குமா அப்படிங்கிற?
0: ஒரு காலத்துல பெண்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் வேலைகளை வச்சிருந்தாங்க. வீட்டில் அம்மி அரைக்கிறது, மாவாட்டுறது, உட்காந்து அடுப்பு பற்ற வைக்கிறது, உட்காந்து தரையை மழுகிறது, அந்த உட்காந்து பண்ற வேலைகள், நிறைய வேலைகளை பெண்களுக்காக ஒதுக்கி வச்ச மாதிரியே வச்சிருந்தாங்க. அது ஒரு அடிமைத்தனமா பார்க்கப்பட்டாலும் அதுல சில மருத்துவ குணங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி அந்த ப்ரெஷர் யாருமே கொடுக்கறது கிடையாது. வயத்துக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது கட்டாயம். அது நம்ம உட்காந்து அதை அந்த ஸ்கர்ட்டிங் பொசிஷன் சொல்றோம் இல்ல, குத்த வச்சு பாடுறது, அந்த பொசிஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். இளம் பெண்களை மொத்தத்திலே பெண்களை, பெண்கள் ஆண்கள் ஆனாலும் எல்லாருக்கும் தேவையான ஒரு பொசிஷன் அது. அந்த வயறு, வயிற்று தசைகளுக்கு தொடையில இருந்து கிடைக்கிற அந்த ஒரு ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒண்ணு, வயரை முன்னால வரவிடாம பண்ணும். ரெண்டாவது, உள்ள உறுப்புகளுக்கு அது ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கும். அந்த ஒரு அந்த ப்ரெஷர் வந்துட்டு உள்ள உறுப்புகளோட செயல்படக்கூடிய திறனை அதிகப்படுத்தும். அந்த அந்த ஸ்மூத் மசிலோட அந்த எலாசிசிட்டி, சுருங்கி விரியக்கூடிய தன்மையெல்லாம் ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் ரெகுலராக செய்துட்டு இருந்தா இளம் பெண்களுக்கு வர்ற இந்த பிசிஓஎஸ் மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப குறையும். ஆனால் நம்ம அந்த அந்த ஏஜில் இதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. பிள்ளைங்க எல்லாம் வித்தியாசமான மைண்ட் செட்டோட அழகுக்காக அவங்க செலவு பண்ணுற அந்த நேரத்தை உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணாங்கன்னாலே போதும். ஆனால் யாரும் அதை இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. பிரச்சனை வந்த பிறகு ஆவோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து எல்லா பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம உடம்புக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக தினம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது செலவு பண்ணி நம்ம அதை இந்த பயிற்சிகளை பண்ணணும்னா நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். தொடர்ந்து நேயர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. நான் நேயர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாடல், அதுக்கப்புறம் ஒரு விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: AMP Furniture. AMP
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
8: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
9: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
8: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
9: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
8: மற்றும் 0465129643. Friends ITI, மத்தி கோடு, திக்கணம் கோடு.
10: நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். நேரம் 3:26. நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 தேநீர் நேரத்தில். அரசு பத்மநாபபுரம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் எஸ் சுஜின் ஹெர்பர்ட் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். டாக்டர் அவர்களிடம் வந்து யோகா சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்க நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602240 அல்லது 2907722. முன்னழைப்பாக 0462.

0: சொல்லுங்க டாக்டர். இப்போ வந்து உளவியல் பிரச்சனைகள் நிறைய இன்னைக்கு இருக்குது இல்லையா, நமக்கு ஒர்க் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குமே வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமாக இன்னைக்கு பயன்படுத்துகிற ஒரு டேர்மாக மாறிடுச்சு. இப்போ இப்படி இருக்கிறதுல வந்து இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி யோகாசனம் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும்?
1: அதாவது ஒரு காலத்தில் மனுஷன் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது கிடையாது. இப்போ ஒரு 20-30 வருஷமாக பார்த்தீங்கன்னா மனது அளவில் இருக்கிற பிரச்சனைகள், மனப்பதட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ரெண்டாவது டார்கெட் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைல், இப்போ அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயமா இருக்கு. நிறைய காமெடியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சேவலை வச்சு முட்டை போட வைக்கிறது எல்லாம் அதை மாதிரி ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம அதாவது நமக்கு நம்ம மூளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன்ல இருந்து ரொம்ப வெளியே போகும்போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. சிலர் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா அந்த லைன்ல ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கும், இல்லைன்னா அவங்க டேலண்டே அதுவா இருக்கும். அந்த டேலண்ட் இல்லாதவங்களை நம்ம கட்டாயப்படுத்தி அதை பண்ண வைக்கும்போது இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. படிக்க வைக்கும் போதும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பிடிக்காத ஒரு சப்ஜெக்டை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறது, இப்படி சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இன்னைக்கு டென்ஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப அபாயகரமானது. ஆக்சுவலி ஒரு ஒரு ஒரு தொழிலை எளிதா பண்றதுக்கு பழகிறது அப்படிங்கிறது இனி சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ நம்ம அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒரு வடிகால், ஒரு ஒரு மாற்றம், ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு இந்த யோகா பயிற்சிகள் கொஞ்சம் பயனுள்ளதாக தான் இருக்குது. அதாவது மனசை கொஞ்சம் பதட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் எளிதாக லைட்டாக சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸை பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் ரொம்ப அதிகமாக ஆளுக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் ப்ரெஷர், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் இன்னும் நிறைய இருந்துட்டு இருக்கும்போது சிம்பிளாக உள்ள சில மூச்சு பயிற்சிகள், சில ஆசன பயிற்சிகள் இதை தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா மனசு கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமாகி பக்குவப்பட்டு நம்ம பண்ணுற தொழிலை பண்ணுற வேலையை பதட்டப்படாமல் பண்ணுறதுக்கான ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. தொடர்ந்து செய்யும் போது 3-4 மாசம் செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். கோபம் குறையும். ஒரு எதையும் தாங்கிக்கலாங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். அதனால சின்ன வயசுல இருந்தே சின்ன பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகாக்குறதுக்கு கூட நாங்க நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதான் இந்த பயிற்சிகளை பண்ணியாச்சுன்னா வேலைப்பழுவில் இருந்து நம்ம வெளியே வரலாம். குறிப்பாக ஒரு 30-35 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்கெட் ஓரியன்ட் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற ஒரு டைமாக இருக்கும். அந்த வயதில் இருக்கிறவங்க கட்டாயம் தினமும் சில பயிற்சிகள் மனசை சாந்தப்படுத்தக்கூடிய அளவில் சிம்பிள் பயிற்சி போகிறோம். இதுக்காக பெருசாக நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரிலாம் வேண்டாம். ஒரு மணி நேரம் தினமும் ஒதுக்கி சில பயிற்சிகளை பண்ணியாச்சுன்னா அந்த டே டு டே ப்ரெஷரில், ஒர்க் ப்ரெஷரில் இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கட்டாயம், காலத்தின் கட்டாயம் செய்தே ஆகணுங்கிறத சொல்கிறோம்.
0: அதுக்கப்புறமா வந்து இந்த ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த நோய்களுக்கு, இதயம் சார்ந்த நோய்களுக்கு எப்படி யோகா வந்து ஒரு தீர்வாக இருக்குது?
1: ஆக்சுவலி இதய நோயும் திரும்பவும் அது மனதோட கொஞ்சம் தொடர்புள்ள ஒரு விஷயம்தான். பதட்டம் அதிகம் ஆகும்போது இதயத்துக்கு வேலை பழு அதிகம் ஆகுது. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதயத்துக்கு வேலை பழு அதிகமாகும். ஒரு தசைகள் எல்லாம் ஃப்ரீயா இல்லாமல், அதாவது இதை பெரிபரல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், தசைகள் எல்லாம் டைட்டா நம்ம ஒரு டென்ஷனோட இருக்கும்போது டைட்டா இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அந்த இரத்த குழாய்களில் ஓடுற ரத்தம் வந்துட்டு ஃப்ரீயா ஃப்ளோ ஆகாதது மாதிரி இருக்கும். அப்போ எங்க ரத்தம் போனாலும், ஆக்சிஜன் போனாலும், இல்லைன்னா அதுக்கான சத்து பொருட்கள் நியூட்ரியன்ஸ் எல்லாம் சப்ளை ஆகலைனாலும் எல்லாத்துக்குமே இதயம் தான் பதில் சொல்லணும். அப்போ அந்த இடத்துல இதயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய

0: ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஓவராக சாப்பிட்றவங்க, கொழுப்புகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு அடைப்பு இரத்த குழாய்களில் இருக்கும். இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதயம் சார்ந்து இருக்கு. இப்போ இதுலேருந்து வெளியே வரணும்னா, ஒன்று நம்ம உடல் பருமன் குறைக்கிறதுக்காக சில பயிற்சிகளை பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இரத்தத்துக்கு தேவையான, அதாவது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை ஆகிறது மாதிரி நம்ம மூச்சு பயிற்சிகள் இருக்கணும். நுரையீரலை நல்லா பயன்படுத்தி, நிறைய பேர் நுரையீரலை பயன்படுத்துறதே கிடையாது. நுரையீரலை ஒழுங்காக சுருக்கி விரிக்கிறதே ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் இன்றைக்கி பார்க்கப்படுது. ஒரு காலத்தில் நீச்சல் எல்லாம் போகிறவங்க தண்ணிக்குள்ளாடி போயிட்டு வெளியே வரும்போது, வெளியே வந்த உடனே அப்படியே வாயை திறந்து ஒரு பெரிய மூச்சு உள்ளே இழுப்பாங்க. அந்த பழக்கங்கள் எல்லாம் இப்போ தேவையில்லாமல் இருக்குது. அதே மாதிரி வேகமாக சில மூமெண்ட்ஸ் பண்ணும்போது மூச்சு, நீண்ட மூச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் இல்லை. அப்போ இந்த பழக்கங்கள் போனதுனால நம்ம பயிற்சி மூலம்தான் அதை கொண்டு வரணும். அப்போது ஆழமாக மூச்சை உள்ளே எடுத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நல்ல நீண்ட மூச்சு எடுத்து பழக ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆக்சிஜன் சப்ளை ஈஸியாக கிடச்சுன்னா இதயம் எளிதாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், இதயத்தோட ஒர்க் லோடு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, உடம்புல வெயிட் அதிகம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை ஆகணும். உடம்புக்கு தேவையான கரெக்டு குளுக்கோஸ் சப்ளை ஆகணும். இவ்வளோ பண்ணியாச்சுன்னா இதயம் ஏறத்தாழ ஒரு சரியான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். மனப்பதட்டம் இல்லாமல் நிம்மதியாக, இதயத்துக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுக்காம நம்ம இருந்தோம்னா போதும். நல்லா தூங்கி நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தோம்னா இதய நோய்கள்ல இருந்து நம்ம நல்லாவே விடுபட்டு வரலாம்.
1: நன்றிங்க டாக்டர், அருமையா சொன்னீங்க. ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஒலிக்க இருக்கும் பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்துல இருந்து.

0: ஆரோக்கியமான ஓர் உடல்,
1: ஆரோக்கியமான ஓர் மனம்,
0: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
1: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
0: யோகாவை தொடங்குவோம்.

0: 1987 ஆண்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேநீர் நேரம். தேநீர் நேரத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசு பத்மநாபபுரம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் எஸ் சுஜின் ஹெர்பர்ட் அவர்கள். டாக்டர் அவர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் இணைய இருக்கும் நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம்.
8: அதாவது அந்த காலத்துல மதம் சார்ந்த நிறைய விஷயங்கள் ஒன்னா தான் இருந்திருக்கு. அத மதம் சார்ந்து பார்க்கப்படும் போதுதான் பிரச்சனையா மாறி இருக்கு. ஆக்சுவலி அந்த நீங்க செய்யற அந்த தொழுகைக்கு செய்யற அந்த அந்த மூமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அந்த மாதிரிப்பட்ட ஆசனங்களும் அதுல இருக்கு. அது பண்ணும்போது உண்மையா சொன்னா கரெக்டான அந்த வயர அமைக்கு நீங்க பண்ற அந்த அந்த பொசிஷன், அது ஆக்சுவலி சசங்காசனான்னு சொல்ற ஒரு ஆசனா இருக்கு. அந்த மாதிரி அந்த பொசிஷனுக்கு வர்றதே ஒரு முக்கியமான உடற்பயிற்சி தான். வயர் உள்ள போறதுக்கு அந்த வயர் அமுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தொடர்ந்து செய்து

0: இருக்கிறது ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
1: அருமையா சொன்னீங்க டாக்டர். இப்ப வந்து என்ன அப்படின்னா, ஒரு 35-40 அது தாண்டிட்டாலே, அந்த ஏஜ் வந்துட்டாலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும், சொல்ற ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா முட்டு வலி, படியேற முடியல, நடக்க முடியல ரொம்ப தூரம் அப்படிங்கிற முட்டு வலியும், அதுக்கு பிறகு வந்து முதுகு வலியும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இதுக்கு வந்து யோகாசனம் மூலம் தீர்வு காண முடியுமா?
0: உண்மை சொல்ல போனால் இந்த இதுதான் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்கிறது. சாதாரணமாக ஒரு 60 வயசில் இல்லைன்னா 65 வயசில் மூட்டு வலி வருதுன்னா நமக்கு ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கலாம், சரி வயசாகுது முட்டு வலி அப்படின்னு. ஆனால் இப்போ 40 வயசு 35 வயசுலே அந்த முட்டு வலி வருது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆரோக்கியத்தின் அடையாளமே கிடையாது. அப்போ நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகணும், ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மூட்டு முதுகோட இந்த எலும்புகள் எல்லாமே நம்ம 100 வருஷம் வாழ்கிறதுக்கான ஒரு டிசைனிங் தான். அந்த அளவுக்கு சரியாக தான் அதெல்லாம் படைப்பில் இருக்குது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்துகிற முறையில் தான் சிக்கல்களை நம்ம பண்ணுறோம். ஒன்று, அந்த கால்சியம் பற்றாக்குறை இல்லைன்னா அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். கால்சியம் பற்றாக்குறைங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறதும் இப்போ சிக்கலான, ஏன்னா நம்ம எதை வேணாலும் சாப்பிட்றதுக்கான ஒரு வசதி படைச்சி தான் இப்போ நம்ம இருக்கிறோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி பற்றாக்குறைன்னு சொன்னால் அதில் லாஜிக் இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஓவராக பதட்டம் ஆகும்போது, டென்ஷன் ஆகும்போது இந்த கால்சியம் வந்துட்டு என்ன சொல்கிறதுக்கு, அந்த கால்சியம் யூட்டிலைசேஷன் வந்துட்டு ரொம்ப குறையுது. அப்படி வரும்போது இந்த மாதிரி எலும்பு தேய்மானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு ஒரு பொருளை பயன்படுத்தாமல் வச்சிருக்கும் போது அந்த பொருள் எதுக்காக பயன்படுத்தப்படணுமோ அதுக்காக பயன்படுத்தப்படாமல் இருக்கும்போது அந்த பொருள் தானாகவே வீணாக போகும். அதே மாதிரி தான் நம்ம முட்டு எல்லாம் தினமும் நம்ம நடந்துகிட்டே இருந்திருந்தோம்னா இந்த முட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முட்டு வலி வந்த பிறகு நடக்கலாமான்னு கேட்டால் முடியாது. ஸோ இதில் சட்ட சிக்கல்கள் உண்டு. ஆனால் தொடர்ந்து நம்ம முட்டுகளை பயன்படுத்திட்டு இருக்கும்போது பலம் பலப்படும், முறுக்கேறும், அந்த அந்த எலும்புகளுக்கு பலம் அதிகமாக இருக்கும்போது இந்த முட்டு வலி எலும்பு தேய்மானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதுகு வலியை பொறுத்த வரைக்கும் முதுகை பலப்படுத்தக்கூடிய சில யோகா பயிற்சிகள் இருக்குது. நல்ல ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போய் அதை கற்றுக்கிறது நல்லது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 அரசு மருத்துவமனைகளில் இந்த யோகா பயிற்சிகள், யோகா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. மற்ற மருத்துவமனைகளையும் மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஆயுஷ் மருத்துவர்கள் இந்த யோகா பயிற்சிகளை கொடுக்குறாங்க. குறிப்பாக பத்மநாபபுரம், கன்னியாகுமரி, ஆசாரிப்பள்ளம், குழித்துறை, குளச்சல், பூதப்பாண்டி, குட்டக்குடி இந்த மாதிரிப்பட்ட மருத்துவமனைகளில் எல்லாம் யோகா மருத்துவர்களே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பயன்பெறலாம். புஜங்காசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் இருக்குது, அந்த ஆசனம் முதுகுவலிக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா முதுகு பகுதி நல்லா பலப்படும், முதுகுவலி வராமலே நம்ம பாதுகாத்துக்கிடலாம். மூட்டு வலிக்கும் அதே மாதிரி ஆசன பயிற்சிகள் இருக்குது. தெளிவாக இந்த மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்கிறவங்க நல்ல ஒரு யோகா மருத்துவரை பார்த்து அதுக்கான பயிற்சிகளை கற்றுக்கிட்டு தினமும் செய்தாங்கன்னா இந்த வலிகளில் இருந்து நிச்சயமாக நிவாரணம் பெறலாம்.
1: அது மாதிரி டாக்டர், இந்த நம்முடைய ஆஸ்மா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல, சுவாச பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பிராணாயாம மாதிரியான பயிற்சிகள் வந்து எப்படி பலன் அளிக்குதா உண்மையிலே பேஷண்ட்ஸ்க்கு?
0: ஆஸ்மா, அலர்ஜி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் அதுவும் உயர்ந்த வண்ணம் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்த்தோம்னா அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டி ஒன்று, இனி ஒன்று என்னன்னா அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம், ஒரு ஒரு தூசு இல்லைன்னா ஏதாவது ஒரு அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருள் உள்ளே போச்சுன்னா அதுக்கு ரொம்ப பதட்டப்பட்டு அதை எதுக்குற ஒரு தன்மை நம்ம உடம்புல. அப்படி வரும்போது இப்போ ஒரு ஒரு தூசு உள்ளே போச்சுன்னா உடனே நுரையீரல் சுருங்கி அதை வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும். சுருங்கும்போது நமக்கு அடுத்து மூச்சு உள்ளே இழுக்க முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்காக சில பயிற்சிகள் இருக்குது. அதை நேத்தி, அதை அந்த கிரியாஸில் வரும், ஜலநேத்தின்னெல்லாம் சொல்கிறோம், தெரிஞ்சவங்களுக்கு புரியலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மருத்துவர்கள்ட்ட போயாச்சுன்னா அதை சொல்லித்தருவாங்க. நாங்கள் பத்மநாபபுரத்தில் அதை சொல்லித்தர்றோம். அப்போ இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும்போது அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரொம்ப குறையும், அந்த

0: ஒரு ஒரு அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருள் உள்ள போனோடனே அதை வேகமா எதுக்குறத விட்டுட்டு நிதானமா, இப்ப சாதாரணமா எல்லாரும் இருமி வெளியே எடுத்துருவோம், சிலருக்கு வந்துட்டு நுரையீரலே சுருங்கிடும், அந்த அந்த ஸ்பீடான ஒரு தன்மை வந்துட்டு ரொம்ப குறையும். அதே மாதிரி நுரையீரலோட கெப்பாசிட்டி அதிகமாகும், நீண்ட மூச்சு பயிற்சிகள், அதுக்காக தனியா பயிற்சிகள் இருக்கு, அந்த மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தா நுரையீரலோட கெப்பாசிட்டியும் அதிகமாகும். ஆஸ்மால இருந்து ஏறத்தாழ 100% நோயாளிகளும் வெளியே வந்துடலாங்கிறது தான் என்னோட கருத்து.
1: நான் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். எல்லா நோய்களுக்குமே எப்படி யோகாசனம் வந்து ஒரு தீர்வாக இருக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு நேயர்களிடமும் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். ஒலிக்கை இருக்கும் பாடல், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படிங்கிற பாடல் வந்து அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:56. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம். ஏ எம் ராஜா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடிய ரங்கராட்டினம் திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. புதுக்குடியிருப்பிலிருந்து கலீல் ரஹ்மான் இவங்க விரும்பி கேட்ட பாடல் வரப்பகுதி கேட்கலாம்.

இத்துடன் நிறைவு பெறுகிறது SMS உங்கள் சாய்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தாவேக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தாவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலமன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. இப்போட்டியில் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். அவளும் சந்தோஷமாக இருக்கிறாள். மகிழ்ச்சியை உனக்கு தந்தது யார் என்று கேட்டால், இதழோரம் குறுநகை செய்தி விட்டு பறந்து விடுகிறாள் இறை தேடும் சிட்டுக்குருவியாக. முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு கே வி மகாதேவன் இசையில் காமு ஷெரீப் பாடல் வரிகள், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய டவுன் பஸ் திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: எப்பா ஹெல்மெட் மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
4: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
7: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:08.

மாலை பொழுதியில் குமரி பண்பலை 101.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். உன்னை நினைக்கையில் கோடி கவிதைகள் தோன்றுகிறது. உன்னை பார்த்ததும் ஓடி வந்த வார்த்தைகள் தேடி தந்து கோர்க்கையில் மௌனமாகி நிற்கின்றன. இப்படி நிகழ்ச்சியில் அடுத்ததா இளையராஜா இசையில வைரமுத்து பாடல் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய சலங்கை ஒலி திரைப்பட பாடல் இப்ப உங்களுக்காக வரப்போது கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

0: உழவருக்கு ஒரு சிந்தனை, மூலிகை செடிகள் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுங்காங்கடை சி கணேசன் அவர்கள். கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி சர்வதேச யோகா தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மகளிருக்கான கோழி வளர்ப்பு பயிற்சிகள். திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: இந்திய கலாச்சாரம் இந்த உலகிற்கு கொடுத்த ஒரு அரிய கொடை யோகா. மனதையும் ஆன்மாவையும் புத்துணர்ச்சி அடைய செய்து பலப்படுத்த எந்த உபகரணங்களும் இன்றி உதவும் சிறந்த முறை யோகா. யோகா என்பது ஒரு கலை அல்ல, அது ஒரு அறிவியல். இதை புரிந்து கொண்டு படிப்படியாக பயிற்சி செய்தால் நன்மைகள் ஏராளம். மன அழுத்தத்தை குறைக்கவும், கவனத்தை மேம்படுத்தவும், உடல் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கவும் உதவும் அற்புத பயிற்சி யோகா. ஆரோக்கியமான உடல் இருந்தால் ஆரோக்கியமான மனம் இருக்கும். ஆரோக்கியமான மனம் இருந்தால் அகத்தின் மெய்மைகள் புரியும். எனவே ஆரோக்கியமான உடலை தரும் யோகாவை பயிற்சி செய்வோம், ஆனந்தமாய் வாழ்வோம். தினமும் சில நிமிடங்கள் நமக்காய், அதில் யோகா என்னும் அற்புத பயிற்சி தினமும் செய்வோம், சரிவர செய்வோம், தொடர்ச்சியாய் செய்வோம், நிலையாய் செய்வோம். செய்ததின் பலன் உடலிலும் மனதிலும் நாம் அறிவோம், பிறரையும் அறிய செய்வோம். ஆரோக்கியமாய் வாழ இன்றே தொடங்குவோம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:15. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். உன் மனமும் என் மனமும் ஒன்றாக கலந்து ஊரறிய உனக்கு மாலையிட ஆசை. நீ தரும் பதிலில்தான் 7 ஜென்மம் எடுத்து உனக்காக ஆனந்த பண்பாடுவேன் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா கங்கை அமரன் இசையில கண்ணதாசன் பாடல் வரிகள்ல, மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள்ல சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்பட பாடல் இப்ப உங்களுக்காக வரப்போது, கேட்கலாம்.

0: அம்மு என்ன இது, பிள்ளை உன் மேல ஏறி மிதிச்சுருக்கா, நீ பேசாம படுத்திருக்க. டேய் டேய் இறங்குடா, அம்மாக்கு வலிக்குள்ள, நல்ல பிள்ளையில இறங்கு மக்களே.
1: ஐயோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன், குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும், அதனாலதான்.
0: குறுக்கு வலி போக நீ குறுக்கு வழி தேடுறியாக்கும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லட்டுமா?
1: இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்டாக்கா? அதுக்கு எங்க போகணும்?
0: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான், சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
1: சீக்கிரமா சொல்லுங்கக்கா.
0: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
1: யோகாசனம் தெரியும், யோகாசனம் செஞ்சா முதுகு வலி குறைஞ்சிருமா என்ன?
0: யோகாசனம் செஞ்சா முதுகு வலி மட்டும் இல்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
1: நிஜமாவா? சரி இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகு வலிக்கு ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
0: முதுகு வலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட, இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகு வலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்ப போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு, நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும், அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
1: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
0: ஏய் ஏய் என்ன பண்ற, இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரேன், அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லி தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
1: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழியை சொல்லி தருது இந்த யோகாசனம், அப்படித்தானேக்கா?
0: சரியா சொன்ன, உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து மூலிகை சாகுபடிகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுங்கான் கடை சி கணேசன் அவர்கள். அதை தொடர்ந்து கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் சர்வதேச யோகா தினம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், மகளிருக்கான கோழி வளர்ப்பு பயிற்சிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: மூச்சு பயிற்சி தியானம் நமக்கு தரும் ஞானம், தேவையற்ற கவலையை போக்கும் தேவையான கலையே யோகா. சிந்தனையில் தெளிவும், பேச்சில் இனிமையும், செயலில் நிதானமும், தேடலில் இறைவனையும் காண்பது யோகா.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நிலமகளின் அவசர அழைப்போ காதலால் கசிந்துருகி கொஞ்சிக் கொண்டு முத்தமிட்டு செல்கிறது இந்த மலை துளி. முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் நிறைவாக உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது வித்யாசாகர் இசையில் யுகபாரதி பாடல் வரிகள்ல ஹரிஹரன் சுஜாதா மோகன் குரல்கள்ல ஆதி திரைப்பட பாடல்.

இத்துடன் நிறைவு பெறுகிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:30. குமரி பண்பலை 101 இலிருந்து நேயர்கள் கேட்கலாம்.

0: பாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மூலிகை செடிகள் சாகுபடி சுங்கான் கடைசி கணேசன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேத் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரீஷ் அவர்கள். அமுத சுரபி சர்வதேச யோகா தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மகளிருக்கான கோழி வளர்ப்பு பயிற்சிகள், திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நீரின்றி அமையாத உலகு, விவசாயமின்றி அமையாத மக்களின் வாழ்வு, மக்களின் வாழ்வு உயர காப்போம் விவசாயத்தை, வளர்ப்போம் வேளாண்மையை. உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி மூலிகை செடிகள் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் சுங்காங்கடை சி கணேசன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க சார், முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: என் பேர் கணேசன். கன்னியாகுமரி மாவட்டத்துல நுள்ளிவிழான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து வரேன்.
3: நீங்க வந்து என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
4: முருங்கை, மரவள்ளி கிழங்கு, அப்புறம் வந்து வாழை, தென்னை, கீரை வகைகள், கரும்பு, மூலிகைகள், இந்த மாதிரி நிறைய பல்வேறு சாகுபடி தான் நான் பண்ணிட்டு
3: இருக்கிறேன். எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஒரு ஏக்கர் கூட எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு மூணு ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
3: எல்லாமே உங்க சொந்த நிலம் தானே இல்லைனா குத்தகை நிலங்களா?
4: சொந்த நிலமும் இருக்கு, குத்தகை எடுத்து பண்றேன்.
3: குத்தகை எடுத்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: குத்தகை எடுத்து அதுல முருங்கை நிறைய போட்டிருக்கேன், மரிச்சினி போட்டிருக்கேன், அப்புறமா வந்து கீரைகள், அப்புறம் மூலிகைகள் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பட்டதெல்லாம் அதுக்குள்ள போட்டிருக்கேன். வாழையும் பல சைஸ்ல உள்ள வாழைகள்லாம் நட்டிருக்கேன். வித்தியாசம் வித்தியாசமா குலைகள் கிடைக்கும்.
3: என்னென்ன வாழைகள்லாம் நட்டிருக்கீங்க?
4: ஏத்த வாழை கிடைக்குது, அப்புறம் வந்து சிவப்பு வாழை கிடக்கு, திருப்பி பழையங்கொட்டை வாழை இருக்கு, சிங்க வாழை இருக்கு, கற்பூர வள்ளி இருக்கு, அப்புறம் வந்து மொந்த வாழை இருக்கு, பேயம் வாழை இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு புதுசா ஒரு வெரைட்டி ஒரு வாழை கிடைச்சிருக்கு, அது நட்டுருக்கேன். அதுல ஈல்டு எடுத்துதான் இது பண்ணணும். மட்டி கிட்டத்தட்ட ஒரு 100 மூட்டை மட்டி கிடையாது.
3: மற்றபடி வாழைக்கு இந்த மரிச்சினி இதுகளுக்கு எல்லாம் என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
4: மரிச்சினிக்கு வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டி வச்சு ஒரு 15 இல்லை 20 நாளைக்குள்ள ஒரு பரண்டு பரண்டுவோம். அந்த டைம்ல லைட்டா சாணம் வரையும் இருக்குல்ல, அதை வாரி லைட்டா வீசிக்கிட்டு பரண்டி விட்டோம்னு சொன்னாக்கி ஒரு சின்ன மழை தூத்தல் எடுத்த வந்துச்சுனாலே உடனே மரிச்சினி ஆறி டக்குன்னு மூடு பிடிச்சி வந்துடும். வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு ஒரு பரண்டு பரண்டும் போது பார்த்தாக்கி புல்லுகள் முளைக்க ஆஃப் ஆயிரும், மரிச்சினோட நிழல் விழுந்துரும். அப்படி

0: புல்லுகள் ஆஃப் ஆயிரும்,
1: வராது.
0: வராது வராது. கீரைக்கு வந்து கோழி உரம் நிறைய யூஸ் பண்ணும். கோழி உரம்னா ரொம்ப, ஒரு கீரை விதைச்ச 23 நாள் நம்ம அறுவடை பண்ணலாம்
1: அந்த
0: புளுங்க உரம்.
1: அளவுக்கு நமக்கு வந்து
0: ஆமாம்
1: ஈல்டு சீக்கிரம்
0: ஆமாம்,
1: கிடைச்சிடும்.
0: அந்த ஈல்டுக்கு வந்து கோழி உரம் கொடுத்தா மட்டும்தான் வரும்.
1: வரும்.
0: மறுபடியும் மிச்சர் போட்டால் வரும், அது தேவையில்லாத விஷயம், நமக்கு கொடுக்க மாட்டேன். இந்த கோழி உரம் வச்சு சாப்பிடக்கூடிய இதை பண்ணால் ரொம்ப மணக்கஞ்சியாக நல்லா டேஸ்டாக தான் இருக்கும்.
1: இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு விவசாயம் பண்றீங்களா எப்படி?
0: நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொதல் மொதல் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருந்தேன். முதல்ல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வேலை பார்த்தேன். ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு என்னமோ என்ன இந்த வேலை எனக்கு பிடிக்கல இருந்தாலும் கம்ப்யூட்டர் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெட்ராஸ் சிட்டியில் 2 சென்டர், திருச்சியில் 3வது சென்டர், தமிழ்நாட்டில் 4வது சென்டர், நாகர்கோவிலில் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்ப்யூட்டரில் ஒரு 22 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன், அப்புறம் விவசாயமும் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன்.
1: இப்போ மார்க்கெட்டிங் விவசாயம் பண்ணிட்டு
0: ஆமாம்
1: இருக்கீங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ நீங்க மூலிகை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, என்னென்ன மூலிகைகள்லாம் வச்சிருக்கீங்க?
0: நொச்சி மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் உள்ள நொச்சி, கருநொச்சி வச்சிருக்கிறேன். ஆடுதொடான்னு சொல்லுவாங்க, அது வச்சிருக்கிறேன். ரம்பை அது வச்சிருக்கிறேன். துளசி வச்சிருக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன மூலிகைகள் வந்து என்னென்னாக்கி ஓரிதழ் தாமரை, வெள்ளாரை, இந்த இதெல்லாம் தோட்டத்துக்குள்ள பயிரா வச்சிருக்கிறேன். எண்ணெய் காய்க்கெல்லாம் கரிசலாங்கண்ணி, இந்த இதெல்லாம் நமக்கு
1: பொன்னாங்கண்ணி,
0: பொன்னாங்கண்ணி,
1: கரிசலாங்கண்ணி.
0: கரிசலாங்கண்ணி இதெல்லாம் சர்வசாதாரணமா நிறைய வச்சிருக்கிறேன். வெள்ளரி வச்சிருக்கிறேன். வெண்டை வச்சிருக்கிறேன். இதெல்லாம் இப்போ தற்காலம்னா அதை பராமரிச்சிருக்க கூடியது. அப்புறம் வந்து கேன்சர்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய முள்ளு பாஞ்சி, நாரத்தை, கிட்டத்தட்ட ஒரு 30-40 விதமான பயிர்களை நான் அந்த 2 ஏக்கர்ல வச்சிருக்கிறேன்.
1: என்னென்ன கீரை வகைகள்லாம் நீங்க உங்க தோட்டத்துல போட்டிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
0: எனக்கு தோட்டத்தில் போட்டிருக்க கீரையில பார்த்தீங்கன்னாக்கி முருங்கைக்கீரை நிறைய வச்சிருக்கேன். மணத்தக்காளி வந்துட்டே இருக்கும், பருப்பு கீரை வந்துட்டே இருக்கும், அம்மன் பச்சரிசி வந்துட்டே இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு என் தோட்டத்தில் கிடக்கு, அது என்னன்னாக்கி ஓரிதழ் தாமரை. அது வந்து ஒருத்தன் டானிக்கு குடிக்கிறான் அப்படின்னா ஒரு பாட்டில் டானி குடிக்கணும் சரி, ஒரே ஒரு மூடை அப்படிங்க நம்ம சவைச்சு சாப்பிட்றதும் சரி, இந்த மாதிரிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வகை நம்ம தோட்டத்தில் இருக்கு. அதை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் அதை இது பண்ணிட்டு இருப்பேன். யாரு கேட்டாலும் முக்கியமான ஆள், நோய் நொடி உள்ள ஆள் வந்தால் அதை பிடிங்க, உங்களுக்கு நான் ஒரு 5-6 மூடு இதை சவைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவேன். அது வந்து ஓரிதழ் தாமரை மிகப்பெரிய ஒரு தங்க பஸ்பண்ணு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு அது அதில் நமக்கு பிரயோஜனம் இருக்கு. அது போக பருப்பு கீரை வந்து கண்ட மட்டும் அதாவது வெட்டி வெட்டி அழிச்சு அழிச்சா வந்துட்டே தான் இருக்கும் பருப்பு கீரை. அதெல்லாம் ஒரு ஃப்ரீடம் கொடுக்காண்டா ஒன்றும் செய்யண்டா, சும்மா அதுக்கு போல நிறைய தோட்டத்தில் முளைச்சிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். நம்ம வெட்டி வெட்டி தான் அழிச்சு தள்ளுவோமே தவிர அதை நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வந்துட்டே இருக்கும். அம்மன் பச்சரிசின்னு ஒரு கீரை இருக்கு.
1: அது அம்மன் பச்சரிசின்னு அது என்ன கீரை? நம்ம அங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாரும் வாங்குறாங்களா? அதுக்கு என்ன பயன்?
0: அம்மன் பச்சரிசி அது கீரை, அதை வந்து நெல்லிக்கு அளவுக்கு அரைச்சி உருட்டிட்டு பாலில் கலக்கி குடித்தோம் அப்படின்னா நிறைய நோய்களை அதை கண்ட்ரோல் பண்ணுது. அதில் ஒரு பால் மாதிரி வரும். அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கி மருவில் தொட்டு வச்சோம்னா டெஃபினட்டா ஒரு 4 நாள் தொடர்ந்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மறு உலகம் போயிடும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப விவசாயம் வந்து உங்க குடும்பமே பாரம்பரியம் விவசாய குடும்பமா, அதனாலதான் உங்களுக்கு விவசாயம் பண்றதுக்குள்ள ஆர்வம் வந்துச்சா, இல்லைன்னா நீங்க தான் புதுசா விவசாயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: சின்ன வயசுல 4 மணிக்கு பிறகு எங்க அப்பா தூங்க விட மாட்டாங்க, அந்த டைம்லயே எழுப்பி விட்டுருவாங்க. அப்ப 2 ஜோடி மாடு உண்டு, வயலுக்கு உள்ள போனோம். காலேஜ் போறது 9 மணிக்கு வயலில் உழுதுட்டு தான் அறக்க பறக்க ஓடி காலேஜ் படிக்க போனோம். அதனால அந்த விவசாயங்கிறது நம்ம உடம்புல ஒட்டுன ஒரு விஷயம், சின்ன வயசுலேருந்தே சொந்தமா அரிசி நெல் சாப்பிட்டு பழக்கம். அதனால விவசாயத்துக்குள்ள அவ்வளவு ஈடுபாடோடு நம்ம இருக்கிறது பெரிய சந்தோஷம். விவசாயத்துல ரொம்ப நாட்டமா நான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்து.
1: இப்பவும் அதே நாட்டத்தை விடல?
0: கீரை விடல விடல விட.
1: கீரை வந்து நீங்க விற்பனைக்கும் அனுப்புறேன், மத்தபடி வந்து கீரை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒருத்தங்க தோட்டத்துல வந்து ஊடு பயிராவும் நம்ம கீரை சாகுபடி பண்ணலாமா?
0: எப்படின்னா தினம் ஒரு கீரை சாப்பிட்டா கண்டிப்பா நோய் நொடி இல்லாம வாழலாம். இந்த முருங்கை கீரையை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 கொத்து முருங்கையில அந்த தண்டோட பிச்சு பிறகு போட்டு கழுவணும், நல்லா கழுவி போடணும். அந்த கீரை என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு 10 பூண்டு பல்லு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இவ்வளோ தட்டி போட்டு அந்த சூப் போட்டு டெய்லி குடித்தோம் அப்படின்னா நோய் இல்லாமல் வாழணும்னா முருங்கைக்கீரை டெய்லி சூப் போட்டு குடிக்கணும்.
1: ஒருத்தர் வந்து தன்னுடைய தோட்டத்தில் கீரை மட்டும் நம்ம சாகுபடி பண்ணி ஓரளவுக்கு வருமானம் பார்க்கலாம்னா அதுக்கு பாசிபிள் தானே?
0: அதுலேயே நம்ம முடங்கணும்னா டெஃபினட்டாக ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபா 10000 ரூபா கீரை பிடிங்கிட்டு போகலாம்.
1: அந்த அளவுக்கு பண்ணலாம்
0: பண்ணலாம். தட்டு தட்டாக பிரிச்சுட்டா போதும், தண்ணி ஊற்றுற மாதிரி தட்டு தட்டாக பிரிச்சுட்டு அதிலே கிடந்து புல்லம் பிடிங்கிற இடத்துல கொத்தி எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கரில் ஒரு நாளைக்கு 10000 ரூபா கீரை வைக்கலாம். ஒரு தட்டு தீரும் போது அடுத்த தட்டு பாயிட்டே இருப்போம், அடுத்த தட்டு தீரும் போது அடுத்த தட்டு பாயிட்டே இருக்கும். அப்படி வரும்போது கீரை பாவா பாவா அது முளைச்சி வந்துட்டே இருக்கும். இந்த பக்கத்துல அதை விட்டு வெளியே வராம வேலை செய்யலாம் புடுங்கலாம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க கீரை சாகுபடி வந்து 10000 ரூபா வரைக்கும் வருமானம் வரும்னு. இப்போ இந்த கீரை சாகுபடி பண்ண அந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வந்தா நீங்க வந்து இயற்கை முறையில் தான் அதுக்கு தீர்வு சொன்னீங்க. அந்த 1 ஏக்கர் நிலத்துல ஒருத்தர் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி இயற்கை முறையில நம்ம வந்து பூச்சி கொல்லிகளோ களை கொல்லிகளோ நம்ம அடிச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்குமா? எப்படி
0: 10 டேஸ் ஒரு ஒருக்கா லைட்டா பண்ணா போதுமே, இது நம்ம டெய்லி ஒன்றும் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பத்து நாளைக்கு ஒருக்கா லைட்டா அந்த இதை மட்டும் கொடுத்துட்டா போதும், மேக்சிமம் பூச்சிகள் வரக்கு வாய்ப்பே கிடையாது.
1: இப்ப பொதுவாகவே இந்த கீரை வந்து நம்ம

0: விதைச்சு அதை வந்து ஓரளவுக்கு ஒரு செடியாக வளர்றது வரைக்கும் நம்ம எப்படி அதை பராமரிக்கணும் அதை பற்றி சொல்லும்.
1: முதல்ல தண்ணி ஊற்றுறது ஸ்ப்ரே பண்ண மாதிரி பண்ணணும், இல்லைனாக்கி மூடோட கலந்து போயிடும், குத்தரை ஊற்ற முடியாது. தண்ணியை தொளிச்சு கொடுக்கணும், அப்படி ஸ்ப்ரே பண்ண மாதிரி லைட்டாக கொடுக்கணும். எது வரைக்கும்னா ஒரு ஒரு 10 நாளாவது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி விட்டாலும் அது உணஞ்சியாது, ஏன்னா மூடு பிடிச்சிடும், கீழே வேர் ஊனிடும். அதுக்கப்புறம் அது கலந்து பிடிக்க போகிறது வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மெல்லியதாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பராமரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 10 டேஸ் அதுக்கு வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை வீசி விட்டால் போதும், ஈஸியாக இது பண்ணிடலாம்.
0: பாத்தி கட்டி நீங்க
1: பாத்தி
0: வந்து
1: கட்டி தான்
0: அது வந்து குழி எடுக்கணும்னு சொன்னீங்க, அது வந்து ஒரு செடிக்கும் அடுத்த செடிக்கும் நம்ம எப்படி குழி எடுக்கணும், எவ்வளவு இடைவெளி விடணும் அதை பற்றி சொல்லுங்க.
1: நம்ம விதைச்ச கீரை வந்து என்ன கூட்டம் கூட்டமாக இருக்கும்,
0: பாத்தி
1: மற்றபடி
0: மாதிரி
1: இடங்களில்
0: கட்டி
1: பாத்தி மாதிரி கட்டி அந்த முளைச்சிருக்க கீரை ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே பிடுங்கி நட்டோம் அப்படின்னா ஒரு மூட்டிலேருந்து ஒரு குத்து அப்படியே சேர்ந்து வளரலாம். ஒரு மூடு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றதுக்கு, ஒரு மூடு வந்து 25 ரூபா 30 ரூபாய் விற்கலாம்.
0: அந்த மாதிரி கிடைக்கும்,
1: அந்த மாதிரி இளம் கீரை கிடைக்கும், குமுறிட்டு வரும். அது ஃபீடு மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. கோழி உரத்தை தவிர வேற எதுவுமே கீரையை கொடுக்க வேண்டாம்.
0: வேண்டாம், கொடுக்காமலே நல்லா உங்களுக்கு பலன் கிடைக்கும். மற்றபடி வேற எந்த கெமிக்கல் உரமும் கொடுக்காமலே கீரைக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் 1 ஏக்கர்ல போட்டா எடுக்கலாம்.
1: கண்டிப்பாக வரலாம். ஒரு நாளும் அந்த கீரையிலேருந்து அந்த ஆள் தோற்று போகவே மாட்டார், நிச்சயமாக பெரிய ஈல்டு அதில் இருக்குது கீரையில். எல்லாருக்குமே இன்னும் கீரை லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவாக கீரையை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடக்கூடாது, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை வேக வச்சு அதுக்கு மசாலா போட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிச்சு அதில் ஊற்றி சாப்பிடுவாங்க.
0: இப்போ மூலிகை செடியை நீங்க வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ இந்த மூலிகை செடியும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வளர்த்து ஒரு பெரிய ஒரு லாபகரமா தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கூட நமக்கு மூலிகை செடியை வளர்த்து ஒரு தொழிலா பண்ணா அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புக்கு வழியா இருக்குமா?
1: மூலிகை செடி கேக்குறாங்க, நிறைய நாகர்கோவில் எல்லாம் கொண்டு கொடுத்தா நல்ல பணம் தரதான் செய்வாங்க. அதை கொடுக்கறதுக்கு மடித்து நம்ம என்ன மூலிகை செடி ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சு போட்டிருக்கிறோம். அது வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக யாருக்காவது பிரயோஜனப்படுற மாதிரி நான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொரு முக்கியமான அது கல்யாண முருங்கை அப்படின்னு ஒன்று, முள்ளு முருங்கைன்னு சொல்லுவோம் கல்யாண முருங்கை, அது எல்லாம் மாவட்டத்தில் அழிஞ்சு போச்சு. அதை நான் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு கம்பு, அதாவது பந்தலில் மேடையில் இதெல்லாம் கட்டுவாங்க, அதுக்கு ஒரு கம்பு ஆனால் கூட வந்து ஏதாவது 20 தந்து வாங்கிட்டு போவாங்க. நான் 100 200 ரூபா இருந்தால் கூட நான் ஒரு 10 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு அதை கொடுத்து விடுவேன், ஏன்னா ஒரு சன்மானம் வாங்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்து விடுவேன். கல்யாண முருங்கை என்கிட்ட இருக்குது, அதோட இலையை பறித்து சமையல் பண்ணி சாப்பிடலாம், அந்த இலையை அரைச்சி பாலில் கலந்து சாப்பிடலாம். இலை வந்து மிகப்பெரிய பிரயோஜனப்படும்.
0: இப்போ நீங்க கீரை சொன்னீங்க, நான் சாகுபடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. கீரை வந்து என்னென்ன கீரை வகைகள்லாம் நீங்க உங்க தோட்டத்துல போட்டிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு தோட்டத்துல போட்டிருக்க கீரையில பாத்தீங்கன்னா முருங்கை கீரை நிறைய வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 100 மரத்துக்கு மேல வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா முடக்கத்தாங்கீரை, அது கண்ட மட்டில் நம்ம தோட்டத்துக்கிட்ட இஷ்டத்துக்கு கிடையாது, எவ்வளவு எடுக்கலாம். அது மாதிரி சிவப்பு கீரை போட்டிருக்கிறேன், பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை கிட்டத்தட்ட அது வருஷம் ஒரு நாளாக அதை விட மாட்டேன். பொன்னாங்கண்ணி கீரை நிறைய போட்டிருக்கேன், அது யார் கேட்டாலும் சும்மா நான் கொடுத்துட்டே இருப்பேன், மிகப்பெரிய ஒரு பிரயோஜனப்படும். சிவப்பு கீரை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பச்சைக்கீரை, பச்சைக்கீரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதை பார்க்க தான் அப்படி இருக்குமே தவிர பச்சைக்கீரை நல்லா இருக்கும். சிவப்பு கீரை தான் எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஆனால் பச்சைக்கீரை நல்லா இருக்கும். அது மாதிரி தண்டு கீரை நல்லா இருக்கும். அப்புறம் குப்பைக்கீரை, அது தோட்டத்துக்குள்ளே எங்கே பார்த்தாலும் முளைக்கும், கொத்திட்டு போனாலும் முளைக்கும், உழுதாலும் முளைக்கும், என்ன வேலை செய்தாலும் அது குப்பைக்கீரை வந்துகிட்டே இருக்கும். அது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், குப்பைக்கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அம்மன் பச்சரிசி கண்ட மட்டும் முளைச்சி கிடக்கும், தூதுவளை நட்டு போட்டிருக்கேன், அது நம்ம தோட்டத்துக்குள்ள கிடக்கு. வல்லாரை கீரை இஷ்டத்துக்கு கிடக்கு, செல்லுக்கும் செலவுக்கும் கொடுக்கலாம், அந்த மாதிரி வல்லாரை கீரை நிறைய கிடக்கு. நம்ம களையாக தான் அதை வெட்டி துறை தள்ளுவோம். அப்புறம் அந்த மூக்கரட்டை கீரை, அதுவும் எங்கே பார்த்தாலும் கண்ட இடத்துல எல்லாம் கிடக்கும், ஆனால் அதுக்கு பலன் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு பிரயோஜனம் இருக்குது. பண்ணைக்கீரை, பாண்டியிலேருந்து உரம் கொண்டு வந்தேன் இல்லை, அந்த உரத்தில் வந்திருக்கு அந்த பண்ணைக்கீரை. இப்போ ஒரு 40 சென்டில் நிறைய முளைச்சி கிடக்கு பண்ணைக்கீரை, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு, நான் தேடாமலே வந்து சேர்ந்தது. அப்புறம் வந்து கூமுட்டி கீரை, அது ஒரு கண்டத்தில் அது தோப்புக்குள்ளே கிடக்கு. அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை, அது ஒரு நாளாக அழிய விட மாட்டேன்,
0: அது அழியவும் செய்யாது, நம்ம மாத்தி மாத்தி போட
1: விட மாட்டேன்,
0: தன்னாலே அது
1: வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டு இருக்கும், அதை நான் கொத்தி தள்ள மாட்டேன் மணத்தக்காளி கீரை. அப்புறம் வந்து என்ன பருப்பு கீரை, பருப்பு கீரை குத்து குத்தா முளைச்சி கிடக்கும், வெட்டி வெட்டி அழிப்போம், யார் கேட்டாலும் கொடுப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி சாகுபடியில் இருக்கு.
0: இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நமக்கு கீரை சாகுபடி வந்து ஒரு நல்ல சாகுபடி, அது மட்டும் இல்லாமல் நம்ம மூலிகையும் நம்ம சாகுபடிக்கும் கொண்டு போகலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு தேவைக்கு கூட நம்ம வந்து நம்மளுடைய பழைய காலத்தில் உள்ள அந்த பாரம்பரிய மூலிகைகள், நம்ம அழிஞ்சு வரக்கூடிய மூலிகைகளை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம சில விஷயங்களை நாமளாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பல வேலைகளையும் பார்த்துட்டு விவசாயத்தை நான் ஆர்வமாக செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சாகுபடி அனுபவத்தை நீ குமரி பண்பலையில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ மேடம்.
2: இதுவரை மூலிகை செடிகள் சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் சுங்காங்கடை சி. கணேசன் அவர்கள்.

0: உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
1: இனி கேட் பஜாவோ அபியான். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
3: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
2: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
3: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
2: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
3: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்கிறதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒரு நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடு குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும் ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம் இல்லாவிட்டால் உரம் போடுறது சமச்சீர் உர நிர்வாகம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் இந்த மாதிரி எந்த தொழில்நுட்பங்களும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம் இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாள

0: வேண்டும். மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி. இனி சர்வதேச யோகா தினம் உரையாடல் கேட்கலாம்.
3: என்னது இன்னைக்கு காலையிலே ரேடியோ கேட்டேன், ரேடியோவில் வந்து யோகா பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. டிவிலையும் ஆன் பண்ணி பார்த்தேன், அதில் யோகா செய்கிறத வந்து போட்டுருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷ நாளோ? சரி, அக்காவுடைய வீட்டிலோட கதவும் பூட்டி இருக்கு, காலையில் கூப்பிட்டு பார்ப்போம். எக்கா எக்கா, என்னது மேலே வளைஞ்சு நெளிஞ்சு என்னதெல்லாமோ காட்டுறாங்க, ஏதாவது வித்தைகள் ஏதாவது காட்டுறாங்களோ? எக்கா எக்கா, என்னது இவங்க ஒரு ஆக்ஷன் எல்லாம் காட்டுறாங்க, பேசவும் மாட்டாங்களா? எக்கா எக்கா, உங்களுக்கு காது கேக்குதா?
4: தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் பா, நான் மூச்சு பயிற்சி செய்துட்டு இருக்கேன், கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல நில்லு, இப்ப முடிஞ்சிடும்.
3: இல்ல அக்கா, உங்களை பார்த்தாக்கல நீங்க ஏதோ வித்த காட்டுற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு அந்த மாதிரி ஆக்சன் வந்து காட்டிட்டு இருக்கீங்க, அதுதான் பாக்க. நீங்க என்ன வித்தை காட்டுறீங்க? பார்த்தா கை எடுத்து போக்குறீங்க, கால எடுத்து உதறீங்க, தலையை நுமித்து வைக்கிறீங்க, உடம்ப வளைச்சு பாக்குறீங்க, என்ன வித்த இது?
4: தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் இல்லப்பா, நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன்.
3: என்னதாக்கா யோகா? நான் இன்னைக்கு காலையில கூட ரேடியோ கேட்டேனே, அதுலயும் கூட யோகா பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க.
4: தம்பி, நீ கேட்டது பார்த்தது எல்லாம் சரிதான்ப்பா. இன்னைக்கு என்ன நாள்? ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு யோகா தினமுப்பா.
3: எக்கா என்ன சொல்றீங்க, இன்னைக்கு யோகா டேயா?
4: ஆமா, அதுதான் ரேடியோல டிவில எல்லா இடங்களும் யோகா பத்தியே இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இது தெரியாதா உனக்கு?
3: எக்கா, போன ஆண்டு இதே நாள்ல செய்தாட்டு கேள்விப்பட்டேன், ஆனா ஒரு வருஷம் என்னன்னு சொல்லிட்டு இந்தான்னு சொல்லிட்டு வந்துட்ட.
4: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான் தம்பி. நான் என்னத்த காலை வளைச்சி தலைய தூக்கி என்ன பண்ணேன்னு கேட்டேல, அது காலையில நம்ம பண்ணக்கூடிய சூரிய நமஸ்காரம் பா. இந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடியது, நாம சூரியனை நோக்கி இயற்கையை நோக்கி நம்ம வணங்கி அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி நேரடியா நம்ம உடம்புக்கு கிடைக்கிற மாதிரியான அந்த விஷயங்களை சூரியனை நமஸ்காரம் பண்ணி அந்த சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பவரை நாம பெறதுக்கான ஒரு யோகாவை தான்ப்பா நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் அதிகாலையில இந்த யோகாவை பண்ணணும், எப்ப சூரியன் உதிக்குதோ அந்த சமயத்துல இந்த யோகாவை பண்ணணும்ப்பா.
3: பாத்தீங்களாக்கா, இந்த அதிகாலையில வந்து நம்ம வந்து யோகா வந்து செய்யணும் சொல்றீங்க.
4: ஆமா தம்பி, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 நாள் தான் உலக சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. 2014 வருஷம் தான் நம்முடைய இந்தியாவில இந்த யோகாவை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஐக்கிய நாடு சபைகள் விடுத்த வேண்டுகோளின்படி அவர் 2015 நாள்ல இருந்து உலகம் முழுவதும் அதிகாரப்பூர்வமாக இந்த யோகா தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம்.
3: சரியக்கா, இந்த மாதிரி நீங்க வளைஞ்சு நெளிஞ்சு யோகா செய்யும் போ இப்ப கை காலம் பிடிச்சிருவீங்க இல்லையா?
4: தம்பி, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த யோகாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்முடைய ஆன்மீகத்தையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த வாழ்க்கையை மேம்படுத்துறதாகத்தான் நம்முடைய பழைய காலத்துல நம்ம இந்தியர்கள் வந்து இது ஒரு பாரம்பரிய கலையா செய்துட்டு இருந்தாங்க. இடைக்காலத்துல இதை நாம மறந்துட்டாலும் வெளிநாடுகள்ல அந்த யோகாசனத்தை தினந்தோறும் அதிகாலையில கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம காலையில நம்ம வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய உடலையும் ஒருநிலைப்படுத்தி ஆரோக்கியமா வச்சிருந்தாதான் அன்னைக்குள்ள வேலை நம்மளுக்கு கரெக்டா நடக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம யோகாசனத்தை முறையா நம்ம கத்துக்கிட்டு நம்ம செய்துட்டு வந்தோம்னு வச்சுக்க, நம்மளுக்கு அந்த வேலையில வரக்கூடிய அந்த டென்ஷன் பிரஷர் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வராது. அதனால்தான் எல்லாரும் யோகாவை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கப்பா.
3: ஏக்கா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப இந்த யோகாசனம் செய்யும்போ கூட வந்து நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம மன அமைதியோடு இந்த யோகாசனம் செய்யும்போ நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம சுத்திகரிச்சுட்டு நமக்கு பல நோய்கள் இருந்தா கூட வந்து அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கூட சொன்னீங்க வந்து சில டைம்ல வந்து நமக்கு டென்ஷன் கூட ஏற்படும், இந்த மன டென்ஷன் ஏற்படும் வந்து நம்ம இந்த யோகா செய்யும்போ நம்ம ஒரு மன நிம்மதியோடு செய்யும்போ நம்ம மனதை வந்து நம்ம ஒரு ஒருநிலைப்படுத்தி சமாதானமா இருக்கும் போது நம்ம மனசு வந்து சுத்தமா இருக்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா?
4: கண்டிப்பா தம்பி, இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஆரோக்கியமான சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் உதவும். இது தவிர 2022 ஆண்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த கருப்பொருள் வந்து யோகாவினுடைய முக்கியத்துவத்தை உலக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த

0: செய்யக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில தான் இந்த ஆண்டு அந்த யோகா தினத்தினுடைய கருப்பொருளா இருக்கு. அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளாட்டு இன்றைய 2026 ஜூன் 21 நாள் அறிமுகப்படுத்திருக்காங்க. நாள் ஆக ஆக நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் குறையும் போது அந்த வயசுக்கேத்த கோளாறுகள் உடம்புல காணிக்கும். அப்போ நம்ம யோகாவை முறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நோய்களை தவிர்க்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம நீண்ட நாள் நம்மள ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வழிவகை யோகாவில இருக்குப்பா.
1: சரி அக்கா, இன்னைக்கு வந்து நீங்க கூட சொல்றீங்க யோகா தினம் வந்து கொண்டாடுறோம்னு. இப்ப இந்த யோகா தினத்திலேன்னு பாக்கும்போது என்னென்ன யோகா வந்து நீங்க செய்றீங்க?
0: நின்ற நிலையில செய்யக்கூடிய யோகா இருக்கு, அப்புறம் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய யோகா இருக்கு, உட்கார்ந்த நிலையில செய்யக்கூடிய யோகா இருக்கு. இப்போ நின்ற நிலையில செய்யக்கூடிய யோகா எதுன்னு பாத்தீங்கன்னா தடாசனம்னு ஒரு யோகா இருக்கு, அப்புறம் விருஷாசனம்னு ஒரு யோகா இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம வந்து உட்கார்ந்த

காலை மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல சங்கர் மகாதேவன் ஹரிணி குரல்கள்ல அன்னியன் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் ஜேம்ஸ் திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?

திரை இசையில் நிறைவாக கேட்கலாம். வித்யாசாகர் இசையில் புவனா சந்திரா வரிகள்ல, வெண்ணி கிருஷ்ணகுமார் குரல்ல சந்திரமுகி திரைப்பட பாடலை.

நேயர்கள், இதுவரை மான்செஸ்டர் ஓல்டு டிரான்ஸ்போர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான ஐசிசி மகளிர் டி ட்வெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம்.

திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு உருவச்சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்றுப்பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தேதி அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 100,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள்

0: நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 தினங்கள் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர் விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2,000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரீ நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின்

எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனுப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனுப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற மூன்று நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பர்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.
நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம்

0: ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ராட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் சார்ந்த அறிவுரை. குலை தள்ளிய வாழையில் இருபுறமும் திறக்கப்பட்ட 4% துளையுள்ள பொதிகளை பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிகளுக்கு மேல் பொருத்தி ரப்பர் மரங்களில் மழைக்காலத்தில் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கலாம். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விட வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். வாழைக்கன்றுகளில் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் ஹார்போ யூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்ய வேண்டும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் மற்றும் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் மூலம் 1 தவணைக்கு 2000 ரூபாய் வீதம், 3 தவணைகளில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த திட்டத்தில் 22 தவணைகள் விடுவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தவணை தொகை ஆதார் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளதால் புதுப்பிக்காத KYC வங்கி எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத விவசாயிகளுக்கு தவணை தொகை விடுவிக்கப்படாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே தவணை தொகை பெறாத தகுதியுள்ள விவசாயிகள் வேளாண் துறையை அல்லது PM Kisan இணையதளத்தில் பயனாளர் விவரத்தை பார்த்து சரிசெய்தால் மட்டுமே 23வது தவணை தொகையை பெற முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் EKYC செய்யாமல் 674 விவசாயிகளும் தங்களது ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாமல் 668 விவசாயிகளும் நிலுவையில் உள்ளனர். எனவே வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் வங்கிக் கிளையினை அணுகி ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்க வேண்டும். ஆதார் எண்ணுடன் அலை

0: தொலைபேசி எண்ணை இணைத்துள்ள விவசாயிகள் PM கிசான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து OTP மூலம் பதிவு செய்யலாம். பொது சேவை மையங்களை அணுகி பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யலாம். வட்டார வேளாண் அலுவலர்களை அணுகி மத்திய அரசு வெளியிட்டுள்ள PM கிசான் ஆப் மூலம் EKYC செய்து கொள்ளலாம். தகுதியுள்ள விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற வேளாண்மை விரிவாக்க மையங்களையோ அல்லது பொது சேவை மையங்களையோ வங்கி கிளையையோ அணுகி தங்கள் KYC மற்றும் ஆதார் இணைப்பு நிலுவையை நிவர்த்தி செய்திட விவசாய பெருமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் மான்செஸ்டர் ஓல்டு டிராஃபோர்டு கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். இசையில் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது திபுனினன் தாமஸ் இசையில் அருண்ராஜா காமராஜ் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய கனா திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது டி இமான் இசையில் யுகபாரதி பாடல் வரிகள்ல ஸ்ரேயா கோஷல் பாடிய வெற்றிவேல் திரைப்பட பாடல்.

இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது டி இமான் இசையில் யுகபாரதி பாடல் வரிகள்ல சத்யபிரகாஷ் குரல்ல வெள்ளக்கார துறை திரைப்பட பாடல்.

இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது என்ஆர் ரகுநாதன் இசையில் ஏகாதசி பாடல் வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமார் குரல்ல மதயானை கூட்டம் திரைப்பட பாடல்.

கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது டி இமான் இசையில் யுகபாரதி பாடல் வரிகள்ல சாய்சரண், பூஜா குரல்கள்ல மருது திரைப்பட பாடல்.

இசையில் நிறைவாக கேட்கலாம் மருது திரைப்பட பாடலை. திரை இசையில் நிறைவாக உங்களுக்காகவே வந்திருக்குது ரெக்க திரைப்பட பாடல்.

0: நேர்முக வர்ணனையை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தாவேக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்டு சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும் மகளிர்

நேயர்கள், இதுவரை மான்செஸ்டர் ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின்

0: இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார் சூரியகாந்த் யாதவ் இணையும் ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
1: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் மான்செஸ்டர் ஓல்டு டிராக்ஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது A.R. ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல். வரிகளில் உன்னிமேனன், ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடிய உயிரே திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது யுவன் சங்கர் ராஜா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுபா ஆகியோர் பாடிய நந்தா திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல ஸ்வர்ணலதா குரல்ல அலைப்பாயுதை திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல் கள்ள மின்சார கனவு திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி கேட்டு ரசிக்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜேம்ஸ் ஆகியோர் பாடிய டூயட் திரைப்பட பாடலை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாலி பாடல் வரிகள்ல ரூப் குமார் திப்பு குரல்கள்ல மின்னலை திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கார்த்திக் சித்ரா ஆகியோர் பாடிய ஜோதா அக்பர் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது தேவா இசையில் ஆஷா போன்ஸ்லே ஹரிஹரன் குரல்கள்ல நேருக்கு நேர் திரைப்பட பாடல்.

நேயர்கள், இதுவரை மான்செஸ்டர் ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9.

டிராஃபோர்டு கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான ஐசிசி மகளிர் டி ட்வெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இதய கோவில் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல பயணங்கள் முடிவதில்லை திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல மௌனராகம் திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி கேட்டு ரசிக்கலாம் இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இதய கோவில் திரைப்பட பாடலை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல மௌனராகம் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளை எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல குங்குமச்சிமிழ் திரைப்பட பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நாம இப்போ திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் மேத்தா பாடல் வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் குரல்ல ரெட்டை வால் குருவி திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகள், SB பாலசுப்ரமணியம் குரல்ல உதய கீதம் திரைப்பட பாடல்.

0: நேயர்கள், இதுவரை மான்செஸ்டர் ஓல்டு டிராஃபோல்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான ஐசிசி மகளிர் டி ட்வெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் மான்செஸ்டர் டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஐசிசி மகளிர் டி ட்வெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா மனோ குரல்களில் வீரா திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருப்போம். இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஸ்வர்ணலதா, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்கள்ல சின்னத்தம்பி திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுக்காகவே இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல மண் வாசனை திரைப்பட பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகள்ல ஜானகி குரல்ல மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா கே ஜே ஏசுதாஸ் குரல்கள்ல பாட்டு வாத்தியார் திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல மனோஜ் வர்ணலதா குரல்கள்ல சின்ன மாப்பிள்ளை திரைப்பட பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி கேட்டு ரசிக்கலாம் இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகள்ல ஸ்வர்ணலதா மனோ குரல்கள்ல சின்னவர் திரைப்பட பாடலை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது தேவா இசையில் கஸ்தூரி ராஜா பாடல் வரிகள்ல மனோ ஜானகி குரல்கள்ல தாய் மனசு திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?
1: தொண்டையில தான் நினைச்சே

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஸ்வர்ணலதா குரல்ல சத்திரியன் திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது தேவா இசையில் காளிதாசன் பாடல் வரிகள்ல சித்ரா குரல்ல என்னாசை மச்சான் திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?

நேயர்கள், இதுவரை மான்செஸ்டர் ஓல்டு டிராஃபோர்டு கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான ஐசிசி மகளிர் டி ட்வெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்டோம்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் மனசுமயங்கும் திரை இசை கேட்கலாம்.

ரஹ்மான் உங்களுடைய இசையில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் திரும்ப சரியா 11 மணி ஆயிட்டிருக்கு. இணைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் நல்ல அழகான அற்புதமான இரவு நேரத்துக்கு தகுதியான நம்ம மனசை உறங்க வைக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ராய்ட் உங்களுக்காக சின்மயி மற்றும் ஜெயச்சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாடல் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளை

11 மணி 8 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒரு தெய்வம் தந்த பூவி அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஆசை ஆசை எப்பொழுது பேராசை அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் தான். தூள் படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுன்னு சொல்லுங்கள் இசையிலையோட.

எஸ், 11:13. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஆசை ஆசை எப்பொழுது அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்லை அப்படிங்கிற பாட்டு தான். விரும்மாடி படத்துலேருந்து கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா ஹோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். விரும்பாண்டி படத்திலிருந்து உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்லை அப்படிங்கிற பாட்டு தான். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் ஸ்னேகன் அவங்களுடைய அழகான வரிகளில் பரத்வாஜ் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக. விவத் பாரதி தமிழ் பண்பலை 2.3 காத்துட்ருக்கு, கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:26 ரொம்ப அழகான பாடல். மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோன்னு ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேரும் பாடின பாடல். ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்கு பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ரஞ்சித் மற்றும் ஷால்னி சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஸ்னேகன் அவங்களுடைய அழகான வரிகளில், ஹரிஷ் ஜெயராஜ் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. சூடாமணி அப்படிங்கிற பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

சம்மதம் செப்பமா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல், சூடாமணி அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. அன்ன கிளினி வாடி என் காதல் சீட்டு எடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? அன்னைக்கு நீ வாடி என் காதல் சீட் எடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு தான் தை மாதம் ஊரை கூட்டு தஞ்சாவூர் மேலம் கொட்டு புது பொண்ணாக வைக்கப்பட்டு கட்டி வாரையும் கூறப்பட்டுன்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல். கபிலன் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில், சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் மஜா பாடத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. கீழே நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:41 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். தை மாதம் உரக்கூட்டு அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கஜினி படத்திலிருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாலை இளவியல் நேரம் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தாமரை அவங்களுடைய அழகான உரைகளில் கேட்டுட்டு வாங்க, இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 11:48 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஒரு மாலை இளவையில் நேரம் அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஸ் படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. சாத்னா சரகம் ரெண்டு பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சக்கப்போடு போட்டானே அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:52 இல்லை 53 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்மோடு மோகனல் வாயிலாக இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அவங்க இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரி கலீல் அகமது இனிய இரவு வணக்கம் சகபார்த்திமன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பாபு அவரும் எனது பார்வையில் ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. பர்வதவர்தினி இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்லிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனி இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு இருக்காரு. புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன் இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து இனி இரவு வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பாபு பழமுதிர் சோலை எனக்காகத்தான் போடுங்க அப்படின்னு இருக்காரு. ஐயோ இது நேர் விருப்பம் இல்லையே. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி ஆசை ஆசை இப்பொழுது அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனியரோ வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி உன்னோட இந்த உலகத்தில் ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய நேர்கள் நம்மோட நினைச்சிருந்தீங்க, பாடல் கேட்டிருந்தேன், எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரடி நீ மோகினி படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விடையாடுதோ அப்படிங்கிற அழகான பாடல் தான். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான உரைகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய சில அறிகரன் அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டணிச்சிருங்க. திரும்பவும் உங்களை நான் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஓத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

போட்டானு காசு அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி இந்த அம்மா பொண்ணு கையை ரொம்ப ராசி ராசி

நடந்து வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு பாலிபத்தில் காதலிக்க

0: எல்லாம் நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: சிரித்தோம்,
1: பழகினோம்,
0: கண்ணால்
1: கடிதம்
0: எழுதினோம்,

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி. ஏண்டா

ஒண்ணும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறதே. நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறவேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும், டேய் என்ன நீ ரேக்காதே. போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி ஏங்க பக்கழஞ்சு எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி வாடி அடி வாடி அடி வாடி ஏங்க பக்கழ

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேயர்கள், கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக திருவரட்செல்வர் திரைப்படத்திற்காக பித்தா பெரிசூடி பிம்மானே எனும் பாடலை கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.

5:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக சிதம்பரநாதா எனும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்.

0: நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று செங்கல்பட்டு என் ஏ குணசேகரன், என் ஏ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வரேசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். முதலில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராகமாலிகா வர்ணம், ஆதிதா.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு என் ஈ குணசேகரன், என் ஈ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ராமேஸ்வரம் ராமநாத சுப்ரபாரதம் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் குரலில்

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவ பஞ்சாட்சர சூத்திரம், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில். இணைந்திருங்கள் இசையலையோடு.